0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: நேரம் சரியாக 8 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக டியூன் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம், 19 டிகிரியாக இருக்கின்றது. அதே வேளையில் நாளை அதிகூடிய வெப்பநிலை 20 டிகிரியாக இருக்குமான காலையில் வந்து பாடசாலைகள் ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி அளவிலே 11 டிகிரி தான் வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. அவை அதையும் கவனித்துக் கொள்ள முடியும். 8 மணிக்கு கூட 12 ஆகத்தான் இருக்கப் போகிறது நாளை காலை. எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இதுவரைக்கும் தெரிவிக்கப்படவில்லை. அதே போன்று நீங்களும் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாழ்வதற்கு அதே போன்று eastfm ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழலாம். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும் யூடியூபில் eastfm 102.7 நீங்கள் பார்த்து மாழலாம். ஏஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

8:08 எஸ்டெஃப்எம் ஊடாக அட்யூன் தமிழ் அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த விளையாட்டுகள், குறிப்பாக வந்து இந்த வீடியோ கேம்ஸ் போன்றவற்றை குழந்தைகள் விளையாடுவது நிறைய பெற்றோருக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்பான ஒரு விஷயம் என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் அதிலேயும் வந்து இன்னும் ஒரு விடயமும் ஒரு நல்ல விடயத்திற்கு இது பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லித்தான் ஒரு புதிய விடயத்தை, புதிய விடயம் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக இப்போது ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் பாஸ்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தான். ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர்கள் இந்த தகவல்களை வந்து எவ்வாறு ஹேண்டில் பண்ணுகின்றார்கள், கையாளுகின்றார்கள் அப்படி என்று சொல்லி அதை அளவிடுவதற்காக ஒரு இந்த காணொளி விளையாட்டு ஒன்றை வந்து உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு இந்த விடயத்தை வந்து, அதாவது இந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து ஈஸியாக வந்து அவர்கள் அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வந்து இந்த ஆட்டிசம் இருக்கின்ற குழந்தைகள் இதிலும் சிலருக்கு வந்து கொஞ்சம் பேசுவதும் கடினமாக இருக்கும், இலக்குவில் பேச முடியாதவர்களாக இருப்பார்கள். அப்படியானவர்கள் உட்பட இந்த கேமை வந்து விளையாடக்கூடிய வகையில் தானாம் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய மூளை வந்து எவ்வாறு செயற்படுகின்றது அப்படி என்று அதை புரிந்து கொள்வதற்கு இந்த விளையாட்டு உதவும் அப்படி என்று சொல்லியும், இதன் மூலம் எதிர்காலத்திலே வந்து இதற்கு சரியான விதத்திலே வந்து மருந்துகள், சிகிச்சைகள் போன்றவற்றை வந்து தாங்கள் மாற்றியமைத்துக் கொள்வதற்கோ அல்லது புதிதாக கண்டுபிடித்துக் கொள்வதற்கோ அது உதவக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த பாஸ்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார்களாம். கெனடிய நாள்பட்ட நோய் கண்காணிப்பு அமைப்பு அது கூட கூறியிருக்கிறது என்ன அப்படின்னால், 2023 தொடக்கம் 24 ஆண்டுக்குள்ளே பார்க்கையில் கனடாவிலே 44 குழந்தைகளில் ஒருவருக்கு வந்து, அதாவது 2.25 வீதம் ஆட்டிசம் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றதாம். ஆனால் இதனுடைய அந்த அறிகுறிகள் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடக்கூடியதாக இருக்குமா? ஆட்டிசத்தை பொறுத்தளவில் இது வந்து ஒரு தகவல் தொடர்பு அல்லது வந்து சமூக திறன்களை பாதிக்கக்கூடியது தான் இதனுடைய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அது வந்து ஒரு லிமிட் பண்ணப்பட்டதாகவும் அல்லது வந்து அவங்க ரிப்பீட்டடாக அதை செய்கிற மாதிரியும் தான் இது இவர்களுடைய அந்த நடத்தைகள் வந்து இருக்கும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழந்தைகளின் குடும்பங்களுக்கு கூட இது உதவக்கூடியதாக இருக்கும். அதாவது இது சரியான முறையிலே பல தகவல்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதன் அடிப்படையிலே அதற்கேற்ற வகையில் வந்து அவர்களுக்கான சிகிச்சைகளையோ அல்லது வந்து மருந்துகள் அப்படி என்று சொல்லி பல விடயங்களை பிற்காலத்திலே வந்து ஆராய்ச்சியாளர்கள் இன்னமும் எஃபெக்டிவாக வந்து வினைத்திறனோடு வந்து அது இருக்கின்ற வகையில் கண்டுபிடித்துக் கொள்வதற்கு இது உதவும் அப்படி என்று சொல்லித்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அட்வான்ஸ் சயின்ஸ் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சயின்ஸ் அட்வான்சஸ் அப்படி என்று சொல்லி ஒரு ஜேர்னலில் தான் இது தொடர்பான ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். பலருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு விடயமாகவும் இது இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆராய்ச்சிக்கு வந்து 300 குழந்தைகள் அளவிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வயது 11-17 வயதாக இருந்திருக்கின்றதாம். இதில் 200 பேர் தான் ஆட்டிசம் குறைபாடு இருக்கின்றவர்கள். ஏனியவர்கள் வந்து இயல்பானவர்கள், ஆனால் இவர்களுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தங்களால் வந்து இந்த ஆட்டிசம் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான அந்த அவர்களுடைய அந்த கற்றல் இடைவெளியை வந்து தங்களாலே காண முடிந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இவர்கள் வந்து இந்த கேமை வந்து புரிந்து கொள்கின்ற விதம் வந்து பெரிய ஒரு வித்தியாசத்தை காட்டியிருந்தது தான் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதே வேளையிலே இது வந்து எதிர்காலத்தில் இந்த பாதிப்புகளினுடைய விளைவுகளை ஒரு அளவிடுகின்ற கருவியாக கூட இருக்கலாம் இந்த கேம் அப்படின்னு சொல்லியும், இதன் மூலம்தான் அவர்களுக்கு சிறந்த ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு சிகிச்சை முறை மாற்றத்தை கொண்டு வரலாம் அல்லது வந்து மருந்துகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். 8:12 டியூன் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் தமிழ் 102.7
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462, 416-821-0462.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

8:23 டியூன் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், நாளை டொரண்டோவிலே இடம்பெற இருக்கின்ற ஒரு முதலாவது தேசிய உச்சி மாநாடு ஒரு பெரிய ஒரு முதலீட்டுக்கான ஒரு மாநாடாக பிரதமர் மாக்கானி அவர்களினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இன்று மாலையில் அவர் ராயல் ஆண்டாரியோ மியூசியத்தில் வைத்து பேசியிருக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் பல விடயங்களை கூறியிருக்கின்றார். குறிப்பாக இந்த மாநாடு தொடர்பாக ஏற்கனவே ஏராளமான ஹைஸ்டேக் சமிட், அதாவது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே நிறைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். ஒரு சில முக்கியமான உடன்படிக்கைகள் ஏற்கனவே கைச்சாத்தாகி இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் வேற கூறியிருக்கின்றார். கனடா வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும், வருகின்ற 5 ஆண்டுகளில் 1 டிரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய மாக்கானி அவர்களுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த சமிட் இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக வந்து உலகத்துக்கு வந்து எனர்ஜி ரிசோர்சஸ், டேலண்ட், டெக்னாலஜி அண்ட் த கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் முக்கியமாக இருக்கின்றன. அதில் பல வந்து எங்களுடைய கனடாவிலேயே நிறைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே எல்லோருமாக இணைந்து கனடா தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல இருக்கின்றது என்பதன் சாராம்சமாகத்தான் அவருடைய அந்த பேச்சு அமைந்திருந்தது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 8:25 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலே வந்து குறிப்பாக நாங்கள் என்னென்ன நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், குவைத், மலேசியா, நெதர்லாண்ட், சிங்கப்பூர், கட்டார், நோர்வே, ஜப்பான், ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி ஏராளமானோர் வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டாரியோ பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்கள் கூட கூறியிருக்கிறார்கள். இதிலே பார்க்கையில் பல புதிய உறவுகளை வந்து கட்டியெழுப்புவது, வாய்ப்புகளை வந்து உருவாக்குவது அப்படின்னு சொல்லி ஆண்டாரியோ உலகிலேயே முதலீடு செய்வதற்கு மிக சிறந்த இடங்களில் ஒன்றாகும் என்பதை நாங்கள் இது வெளிப்படுத்துவதற்கான ஒரு தருணமாகவும் அவர் இதை கூறியிருக்கின்றார், பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்கள். ஆண்டாரியோவை பொறுத்தளவில் ஏராளமான எரிசக்தி உற்பத்தி பரிமாற்றம் இருக்கின்றது. முக்கியமான கனிமங்கள், சுரங்கம், செயற்கை நுண்ணறிவு இப்படின்னு சொல்லி பல உற்பத்தி திட்டங்கள், 15 முக்கியமான திட்டங்கள் வழங்கப்படலாம் ஆண்டாரியோவுக்கு அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். சரி, பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஒரு முதலீட்டுக்கான ஒரு உச்சி மாநாடாக இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற இந்த உச்சி மாநாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. 8:26 டியூன் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

Weekend Vibration. East FM 102.7. East FM. தமிழ் செய்திகள்.

0: கனடாவையும் ஈரானையும் ஒப்பிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கனடாவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை உள்ளதாகவும் இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் அது நடக்கும் எனவும் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் நிர்மல்குமார் உட்பட அவர்கள் தொடர்பில் திமுக எம்பி ஆராசா வெளியிட்ட கருத்துக்கள் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆபாச பேச்சுதான் உங்கள் ஆயுதமா என திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நோக்கி அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல், துரோகம், பொய்கள் பற்றிய குற்றச்சாட்டு எழும்போதெல்லாம் திமுக ஆபாச பேச்சினை கையில் எடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ஆராசாவின் பேச்சினை அடுத்து அவதூறு கருத்துக்களை கண்டிக்கும் வகையில் திமுக எம்பி கனிமொழி சமூக வலைதளம் பதிவிட்டுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையின் கடந்த கால ஊழல் அரசியலுக்கு இனி மீண்டும் ஒருபோதும் இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் மஹிந்த ராஜபக்ஷ உயிரோடு இருக்கும்போதே நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க வேண்டுமென பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன சூளுரைத்துள்ளார்.
1: East FM Tamil செய்திகள். காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

8:46 ஜூன் தமிழ் ஒலித்து கொண்டிருக்கிறது. சரி, வெண்ணிலவும் வந்தாச்சு. நாங்கள் பாட்டுக்கு போட்டோ எல்லாம் போடாமலோ தன்ட கடமையை செய்கிறதுக்கு. சரி, இந்த வேலையிலே பார்க்கலாம் ஒரு கருத்து கணிப்பு. இப்போது புத்தம் புதிய ஒரு கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றது. எது தொடர்பாக அப்படின்னு சொல்லி பார்த்தால், கனடாவிலே வந்து எந்த கட்சிக்கு அதிக அளவு ஆதரவு அப்படி என்று சொல்லித்தான் இந்த புதிய அபாகஸ் டேட்டா கருத்து கணிப்பு முடிவு தெரிவித்திருக்கின்றது. இதிலே வந்து மார்க் கார்னி அவர்கள் லிபரல் கட்சியினுடைய தலைவராக வந்ததன் பின்னர், அதாவது பிரதமராக வந்ததன் பின்னர் பார்க்கையிலே ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்க் கார்னி அவர்கள் தலைவரானதிலிருந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை விட ஒரு பெரிய ஒரு முன்னிலை, 14 புள்ளிகள் வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்லி இந்த புதிய கருத்து கணிப்பு கூறியிருக்கிறது. ஆகஸ்ட் மாத இறுதியில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பை விட இது 4 புள்ளி அதிகம் அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2017 மே மாதத்திற்கு பின்னர் இந்த கருத்து கணிப்புகள் இந்த அடிக்கடி எடுத்து வந்திருந்ததாம் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வாக்களிப்பதற்கு உறுதி அளித்தவர்கள் வந்து 47% இன்றைக்கு வந்து தேர்தல் நடத்தப்பட்டா நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க, எந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடம் கேட்கப்பட்ட போது 47% லிபரல் கட்சிக்கு தங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பார்க்கையில் 33% பேர் தங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். என்டிபி கட்சிக்கு 8%, பிளாக் பெக்வா கட்சிக்கு வந்து 7%, அதே போன்று பசுமை கட்சிக்கு வந்து 3% பேரும் நாங்கள் வாக்களிப்போம் இன்றைக்கு தேர்தல் நடத்தப்பட்டால் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். அதெல்லாம் நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லி பார்க்கையிலே பிரிட்டிஷ் கொலம்பியா, ஆண்டாரியோ, அட்லாண்டிக், கனடா அப்படின்னு சொல்லி 50% மேலான ஆதரவு இந்த அதாவது லிபரல் கட்சிக்கு இந்த பகுதிகளில் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. குபெக்கிலே பார்க்கையில் 48% வந்து லிபரல் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்களாம். ஆல்பர்டா, சஸ்கச்சுவான், மணிடோபா போன்றவற்றிலே கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஆதரவு காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 8:49 இருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் ஒரு பெரியவர்களை கொண்ட ஒரு குரூப் வந்து ஒட்டாவாவை நோக்கி தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்ன விடியம் அப்படி என்று சொன்னால், இந்த குளோபல் வார்மிங் தொடர்பான ஒரு கவனத்தை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதாவது முக்கியமான கிரீன் பாலிசிஸ் எல்லாம் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் பல இடங்களில் இருந்தும் இந்த சீனியர்ஸ் வந்து இவி வாகனங்களை எடுத்து செல்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதிலே வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியாவிலிருந்து இந்த பேரணி வந்து ஆரம்பமாகி இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை ஒட்டாவாவை சென்றடைவார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பல முக்கியமான விடயங்கள் இந்த குளோபல் வார்மிங் தொடர்பாக கனடாவிலே எடுக்கப்பட வேண்டும், கிளைமேட்டுக்கு வந்து நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் சீனியர்ஸ் கிளைமேட் விட்னஸ் அப்படி என்று சொல்லி இந்த குழுவினர் வந்து தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 8:50 டியூன் தமிழ் ஒலித்துக் கொண்டிருந்தது. இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யும் நேரத்தையும் நெருங்கி இருக்கின்றோம். வெளியே நாங்கள் வெப்பநிலையை ஒரு தடவை பார்த்து விடலாம். இப்போது வெப்பநிலை 18 இருக்கின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலை 20 இருக்க போகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிகாலையிலே 3 வெப்பநிலை வந்து ஒரு 12 இருக்க போகிறது. அதே வேளையில் காலை 8 வரைக்கும் 12 தான் இருக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் தான் படிப்படியாக கூடி 20 வந்து நாங்கள் ஒரு 3 அளவில் எட்ட இருக்கின்றோம். அந்த விடயத்தையும் கூறிக்கொண்டு இதுவரை இரவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு எல்லோருக்கும் ஒரு இனிய இரவு பொழுதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லியும் வாழ்த்திக்கொண்டு நாளைய நாளும் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு புலரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு, டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
5: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி

0: சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.

வரவேற்கின்றது.

0: 7
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
0: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 ட்ரோகார் பிளேஸ், ரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் ஆடி

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொடுத்தது இந்த மனது.
1: இது

வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ். 289-242-5450.

0: வண்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் Valvoline Express Care 2845 Market Road Scarborough.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன் 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham,

ப்ராப்ளம்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். நீங்கள் வேறு பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-21-0-4-6-2. சம் கண்டிஷன் அப்ளை.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7 East FM.

0: நகை கையில இருக்கு, ஆரண்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் ரோபர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீங்க?
2: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் சங்கர் அன்கோ அருகில் அம்மா நகை அடகுமாடம்.
3: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
4: 416-994-3861. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமல்

0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேகன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
1: எனக்கு அத்தியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு அவுடைய கார்
2: என்னது
1: இப்போதே வழி கிடுங்கோ விஜயா சொல்றேன்.

இருந்து மாக்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய

0: I love the music.
1: East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2.7. This is your radio.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

ஒரே விடயம் பலரால் பல்வேறு விதமாக உணரப்படலாம், விளங்கிக் கொள்ளப்படலாம். அதனால் நாம் நினைக்கின்ற எல்லா விடயங்களும் நாம் நினைப்பது போல் எல்லோருக்கும் ஒன்றாக விளங்கும் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளைகளாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் எண்ண புரிதலை பொறுத்தது, அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தது. நமது எண்ணங்கள் சரியாக இருந்தால் நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. அனைவருக்கும் காலை வணக்கம்.

அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பது போல இந்த கனடிய திருநாட்டை ஆட்சி செய்கிற தலைவர்கள் மிக சிறந்த எண்ணங்களை வைத்திருப்பதால் தான் இந்த நாடு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த தலைவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

எங்கள் அன்புக்கினிய நேயர் பெருமக்களே, உங்களோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கும் சந்தோஷம் நிறையட்டும்.

இயற்கையிலே பஞ்சபூதங்கள் நமக்கு எவ்வளவு உதவியாக அமைந்திருக்கின்றன. அந்த பஞ்சபூதங்களை வணங்குவோம், அவற்றுக்கு நன்றி தெரிவிப்போம். சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அந்த சூரிய தேவனுக்கு எங்கள் நன்றி. இனிய காலை பொழுதில் எம்மை எழுந்திருக்க செய்திருக்கிற அந்த இறை தேவனுக்கு நன்றி. சூரிய வணக்கங்களை காலை பொழுதிலே சொல்லிக் கொள்வதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் காலை வணக்கம்.

மனம் எரித்தவன் உறையும் அருணமலை சிவ சிவ சிவவேன வேதம் போதுமலை சிவலிங்க முருவேன கோலம் காட்டுமலை சிவ சிவ சிவவேன வேதம் போதுமலை சிவலிங்க முருவேன கோலம் காட்டுமலை ஹர ஹர ஹரவேன நாதம் முழங்குமலை அர்த்த நாரீஸ்வர

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

எங்கள் அறிவிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களை உற்சாகப்படுத்த உங்கள் விமர்சனங்களை அனுப்பி வையுங்கள். உங்கள் விமர்சனங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி east fm 102.7@gmail.com. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நேயர் பெருமக்களே.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

அனைவரையும் காற்சலைகளினூடே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 14 தேதி 2026 ஆண்டு திங்கட்கிழமை புத்தம்பதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: ஏழு மணி எட்டு நிமிடம். இது குட் மார்னிங் கனடா.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் சர்வதேச முதலீடுகளை ஏற்பதற்குமான முதலாவது கனடா முதலீட்டு மாநாடு இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டின் மூலமாக $1 trillion கனடாவிற்குள் முதலீடாக உள்ளிருப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் விரிவாக கனடிய செய்திகளில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பின்னணியை பாராது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எச்சரித்துள்ளார். ராஜபக்சே குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் குறித்து ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். இப்போது அழுவதை விட்டுவிட்டு திருட வேண்டாம் என்று அன்றே தந்தை மகனுக்கு சொல்லி இருக்க வேண்டும் என அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருக்கிறார். இதன் பின்னணிகள் குறித்தும் அனுராதபுரம் கூட்டம் தொடர்பாகவும் விரிவாக இலங்கை செய்திகளில் பார்க்கலாம். அமெரிக்காவோ இஸ்ரேலோ எந்தவொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் தமது ராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படி ஆகியன இணைந்து பலவான மற்றும் புத்திசாலித்தனமான பதில் தாக்குதல்களை நடத்தும் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் இந்த எச்சரிக்கையானது எண்ணெய் விநியோகச் சங்கிலியில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்துவதோடு உலகளாவிய எண்ணெய் விலை அதிகரிப்பிற்கும் காரணமாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. விரிவாக சர்வதேச செய்திகளில் இது தொடர்பில் பார்க்கலாம். இணைந்திருக்கிறீர்கள்.
2: எப்பொழுதும் கேளுங்கள் 102.7.

நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் இப்போது வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ் ஆக இருக்கிறது. 12 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 உணரப்படும். பெரும்பாலும் சூரியொளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை 22 பாகை செல்சியஸ், 24 உணரப்படும். மாலை வேளையில் 1 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் 25 பாகை செல்சியஸ், பெரும்பாலும் சூரியொளி நிறைந்திருக்கும். 29 உணரப்படும். வியாழக்கிழமை மழையுடன் கூடியதாக இருக்கும். 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 23 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக 27 உணர்நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 22 பாகை செல்சியஸ், 24 உணர்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 21 பாகை செல்சியஸ், 23 உணர்நிலையாக இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கடும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சனிக்கிழமை 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும், ஞாயிற்றுக்கிழமை 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்குமான முதலாவது கனடா முதலீட்டு மாநாடு இன்று ஆரம்பமாகிறது. இன்றும் நாளையும் டொரண்டோவில் நடைபெறும் இந்த மாநாட்டை பிரதமர் மாக்கானி ஆரம்பித்து வைக்கிறார். கனடாவின் பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் கனேடிய வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறான பிரம்மாண்டமான முதலீட்டு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் மூலம் உலகெங்கிலும் உள்ள முன்னணி நிறுவனங்கள், பெரு முதலீட்டாளர்கள், நிதித்துறை வல்லுநர்களை பிரதமர் மாக்கானி நேரில் சந்திக்கிறார். இதில் கனடாவின் புதிய மூலதன செயல் திட்டத்தை அவர் சர்வதேச அரங்கில் முன்வைப்பார் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவித்தன. இதன் மூலம் உள்நாட்டு தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்புகளை பெருக்குவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான அண்மைய வர்த்தக விவாதங்களுக்கு மத்தியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. கனடா முதலீடுகளுக்கு பாதுகாப்பான, லாபகரமான நாடு என்பதை உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தும் வகையில் இந்த முதலீட்டு மாநாட்டை கனடிய பிரதமர் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக சுமார் $1 டிரில்லியன் முதலீட்டை கனடா ஈர்ப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. எதிர்வரும் சில வருடங்களில் இந்த முதலீட்டின் மூலம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியினை அடைவதற்கு கனடா திட்டமிட்டிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று விரைவில் எட்டப்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கணிப்பிட்டுள்ளார். கடந்த 50 கனடா அமெரிக்காவை வர்த்தக ரீதியாக ஏமாற்றி வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி புதிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். கனடாவின் பொருட்கள் அமெரிக்காவிற்கு தேவையில்லை என அவர் மீண்டும் கூறினார். கனடா அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள மிகுந்த ஆர்வத்தோடு இருப்பதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வரும் வேளையில் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த சமீபத்திய கருத்து மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. August 21 அமெரிக்க அதிகாரிகள் முன்வைத்த சில ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகள் காரணமாக இருநாட்டு அதிகாரப்பூர்வ வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக மாறுவதற்கு எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என கனேடிய பிரதமர் மாக்கானி உத்தியோகபூர்வமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணை உறுப்பு நாடாக மாற்றுவதற்கு பிரதமர் மாக்கானி திட்டமிட்டு வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. இது சர்வதேச அரங்கில் மிகப்பெரும் விவாதத்தை கிளப்பிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதற்கு மாக்கானி முற்றுப்புள்ளி வைத்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் கனடா தனது பொருளாதார பாதுகாப்பிற்காக ஐரோப்பிய சந்தையை நோக்கி பயணிக்கப் போவதாக ஊகங்கள் வெளியாகும். இந்த ஊகங்களையும் பிரதமர் நிராகரித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது இலக்காக கொள்ளவில்லை என கூறிய மாக்கானி, தற்போதைய பொருளாதார சூழலில் மாற்று வழிகள் விவாதிக்கப்பட்டாலும் இணை உறுப்பினர் அந்தஸ்து கோரும் திட்டம் எதுவும் தமது அரசாங்கத்திடம் இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார். அல்பர்டா மாகாணத்தை கனடாவுடன் தொடர்ந்தும் தக்க வைப்பது குறித்து ஆளும் லிபரல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக ஆலோசனை நடத்தியுள்ளனர். அல்பர்டா மாகாணத்தை கனடாவுடன் தொடர்ந்தும் ஒருமைப்பாட்டுடன் வைத்திருப்பதற்கான சிறந்த வழிமுறைகள் குறித்து மாக்கானி தலைமையில் ஆளும் லிபரல் அமைச்சர்கள் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். கனடா என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்குமானது என்ற முழக்கத்துடன் இந்த முக்கியமான கலந்தாலோசனை நடத்தப்பட்டது. ஆல்பர்டாவில் நடைபெற்ற லிபரல் அமைச்சரவை உச்சி மாநாட்டின் போது இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆல்பர்டா மாகாணம் கனடாவிற்குள் நீடிக்க வேண்டும் என பிரசாரம் செய்யும் குழுவினரை பிரதமர் மாக்கானி கடந்த வெள்ளிக்கிழமை சந்தித்தார். ஃபோரெவர் கனேடியன் குழுவினரை சந்தித்த பிரதமர் அவர்களுக்கு நேரில் தனது ஆதரவையும் நன்றியினையும் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட சுமார் 50 அதிகமான தன்னார்வலர்கள் கனேடிய தேசிய கொடியின் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பதாகைகளை ஏந்தி பிரதமரை வரவேற்றதோடு கனேடிய தேசிய கீதத்தையும் இசைத்தார்கள். ஆல்பர்டா பிரிவினை எதிர்ப்பு பிரசார வாகனத்தில் பிரதமர் கையொப்பமிட்டார். இந்த விடயத்தில் பிரதமரின் அணுகுமுறை ஆல்பர்டா மக்களுக்கு அமைதியினையும் நம்பிக்கையினையும் அளிப்பதாக ஃபோரெவர் கனேடியன் நிறுவனரும் ஆல்பர்டா மாகாணத்தின் முன்னாள் துணை முதல்வருமான தோமஸ் லுகாஸ் தெரிவித்துள்ளார்.
இந்த பிரசார கழகத்தில் பிரதமர் எதிர்வரும் நாட்களில் இன்னும் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் என தான் எதிர்பார்ப்பதாக கூறிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் பி ஏ பலிவிய தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் இந்த ஒருமைப்பாட்டு பிரச்சாரத்தில் தங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவில் இருந்து அல்பர்ட்டா பிரிந்து செல்வது குறித்து இரண்டாவது கட்ட வாக்கெடுப்பை நடத்துவதா வேண்டாமா என்பது குறித்த முக்கிய பொது வாக்கெடுப்பு எதிர்வரும் அக்டோபர் 19 தேதி நடைபெறவுள்ளது. அல்பர்ட்டா மாகாணம் கனடாவில் இருந்து பிரிவது குறித்த பொது வாக்கெடுப்பில் தமக்கு வெற்றி கிடைக்கும் என பிரிவினைவாத ஆதரவாளர்கள் தீவிரமாக நம்புவதாக புதிய கருத்துக்கணிப்பு ஒன்று தெரிவித்தது. ஆனாலும் கள நிலவரப்படி அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் எச்சரித்துள்ளன. இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் சனிக்கிழமை வெளியிடப்பட்டன. இந்த கருத்துக்கணிப்பில் பங்கேற்றவர்களில் 65% கனடாவுடன் நீடிக்க ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் இந்த முடிவுகள் எதனையும் தாம் எடுக்கவில்லை என அந்த கருத்துக்கணிப்பில் தெரிவித்துள்ளார்கள். இருந்த போதிலும் பிரிவினைவாத ஆதரவாளர்கள் தமக்கு 57% வாக்குகள் கிடைத்து தாமே வெற்றி பெறுவோம் என்ற அதீத நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் வாக்காளர்கள் எந்த அளவிற்கு வந்து வாக்களிக்கிறார்கள் என்பதுதான் தமது இறுதி வெற்றியினை தீர்மானிக்கும் என இருதரப்பு பிரசார குழுக்களும் நம்புகின்றன. அக்டோபர் 19 நடைபெறவுள்ள இந்த தேர்தலுக்காக பிரிவினை ஆதரவாளர்களும் கூட்டாட்சி ஆதரவாளர்களும் மாகாணம் முழுவதிலும் தமது இறுதிக்கட்ட பிரச்சாரங்களை நடத்தி வருகின்றனர். இந்த வாக்கெடுப்பிற்கு பின்னே அரசியல் சூழலில் பெரிய அளவிலான குழப்பங்களையும் எதிர்பார்ப்பு முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். குடியுரிமைக்கான சான்று பெறுவதற்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் இந்த சான்றுகளை பெறுவதற்கான மதிப்பிடப்பட்ட காத்திருப்பு காலம் 3 வரை அதிகரித்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் வெளிநாடுகளில் பிறந்து தமது பெற்றோர் மூலம் கனேடிய குடியுரிமைக்கு தகுதி பெறும் ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அண்மை காலமாக இந்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குடியுரிமைக்கான சான்று கோரி விண்ணப்பித்து தமது முடிவுக்காக 136,000 அதிகமான மக்கள் தற்போதும் காத்திருப்பதாக குடியுறவுத்துறை தெரிவிக்கிறது. இதன் மதிப்பிடப்பட்ட காத்திருப்பு காலம் 33 மேலாக அதிகரித்துள்ளது. கனடாவின் தற்போதைய சர்வதேச குடியேற்ற கொள்கை மாற்றங்களும் மக்கள் தமது குடியுரிமையை பாதுகாத்துக் கொள்ள காட்டும் அவசரமும் இந்த அதிகரிப்பிற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளும் விண்ணப்பதாரர்களும் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். கனேடிய குடியுறவு வசதிகள் குடியுரிமை அமைச்சகம் இந்த தீக்க நிலையை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: திருவலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipal, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
2: புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 416-8-9552
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM, East FM 102.7.
7: 7:31

7:35 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். இலங்கை செய்திகள். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பின்னணியை பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க எச்சரித்துள்ளார். புலனறுவையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை கூறினார். ராஜபக்சே குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் பற்றி பேசிய ஜனாதிபதி, இப்போது வந்து அழுவதை விட்டுவிட்டு திருட வேண்டாம் என அன்றே தந்தை மகனுக்கு சொல்லியிருக்க வேண்டும் என தெரிவித்தார். தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் சமமாக பிரயோகிக்கப்படும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தெரிவித்தார். பொதுப்படத்தை கொள்ளையடித்து அவர் மீது நமக்கு எந்த இரக்கமும் கிடையாது என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பில் அனுராதபுரத்தில் நடத்தப்பட்ட பேரணியை விமர்சித்த ஜனாதிபதி, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக தேடப்பட்டு வரும் பலரை அந்த பேரணியில் ஒரே இடத்தில் காண முடியும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அங்கு சென்றால் அனைவரையும் ஒரே இடத்திலேயே கைது செய்யலாம் என கூறினார். அனுராதபுர பேரணியானது மக்கள் நலனுக்காக நடத்தப்படவில்லை என்றும், குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட நல்ல நபர்கள் சட்டத்தில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவே இவ்வாறான பேரணியை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியினால் அனுராதபுரத்தில் நடத்தப்பட்ட மக்கள் பேரணிக்கு ஆதரவு அளித்த பொதுமக்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். அந்த பதிவில், படையெடுப்புகள், எதிர்ப்புகள், துரோகங்கள் மற்றும் வீழ்ச்சிகளுக்கு பின்னர் மீண்டும் எழுச்சி பெற்ற அனுராதபுர ராஜ்யத்தின் கடந்த கால வரலாறு தற்போதைய சூழலுக்கு பொருந்தும் என அவர் கூறியுள்ளார். இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான் பிறந்த மண்ணின் மீது அன்பும் நமது நாடு என்ற உணர்வும் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். ஒரு நாடு என்ற வகையில் நாட்டின் வெளிப்புற எதிரியை விட நாட்டிற்குள் இருக்கும் எதிரி மிக ஆபத்தானவன் என்பது தனது நம்பிக்கை என அவர் பதிவிட்டுள்ளார். இலங்கை மக்கள் அனைவருடைய பலத்துடனும் தாய்நாட்டை பாதுகாத்து கட்டி எழுப்பியதை நினைவு கூர்ந்த அவர், நாட்டின் கலாச்சாரம், அடையாளம் மற்றும் தனித்துவத்தை பாதுகாத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் வாழக்கூடிய அபிவிருத்தி அடைந்த தேசத்தை மீண்டும் உருவாக்குவதே தமது நோக்கம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தனது நீண்டகால அரசியல் சகாக்கள், மகா சங்கத்தினர் மற்றும் எப்போதும் பலமாக இருக்கும் இலங்கை மக்களுக்கும் மஹிந்த ராஜபக்சே நன்றி தெரிவித்துள்ளார். 2029 ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சே வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். தனது கருணாக்கு இருப்பதாக குறிப்பிட்ட அவர், தான் முன்னர் கூறிய பல அரசியல் கணிப்புகள் உண்மையானதாகவும் நினைவுபடுத்தினார். அந்த வகையில், எதிர்காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அல்லது தன் என்ன தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் 2029 நாமல் ராஜபக்சே ஜனாதிபதி ஆவதை அவராலும் தடுக்க முடியாது என அர்ஜுனா ராமநாதன் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நாட்டிற்கு ஒரே ஒரு ஜனாதிபதியை மட்டுமே பெயரிட முடியும் என்றால் அது இன்றோ நாளையோ இன்றைக்கோ அது மஹிந்த ராஜபக்சே மட்டுமே எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகள் தொடர்பாக பேசிய அவர், மக்கள் மத்தியில் நிலவும் அதிருப்தியானது மீண்டும் ராஜபக்சே குடும்பத்தினரை ஆட்சியில் அமர்த்துவதற்கான களத்தை தயார் செய்து வருவதாகவும் கூறினார். தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு இடையிலான நீண்டகால பிரச்சினைகளுக்குரிய அரசியல் தீர்வு காண்பதற்கும் வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் தலைவராக நாமல் ராஜபக்சே திகழ்வார் என்றும், அவருக்கு தேவையான ஆதரவை வழங்க தான் தயாராக இருப்பதாகவும் அர்ஜுனா ராமநாதன் கூறியுள்ளார். அத்துடன், தான் உயிருடன் இருக்கும் வரை தனித்தமிழீழ கோரிக்கையினை முன்வைக்கப் போவதில்லை எனவும் அவர் இந்த உரையின் போது உறுதியளித்தார். தற்போதைய அரசாங்கம் தமது அரசியல் பயணத்தை தடுப்பதற்காக தன் மீது 29 வழக்குகளை பதிவு செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், தற்போதைய ஆட்சி முறைகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் அணுகுமுறைகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை பொதுஜன பெருமன மேடையில் வெளிப்படுத்தினார். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக எதிர்வரும் செப்டம்பர் 24 கொழும்பில் அமைதியான வழியில் மக்கள் திரள் போராட்டத்தை நடத்தப்போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் அரசாங்கம் ஜனநாயகம், நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியினை சீர்குலைக்க முயல்வதாகவும், இதனை முதன்முதலில் எதிர்த்த கட்சிகளில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்று எனவும் அவர் தெரிவித்தார். இந்த திருத்தமானது ஒரு கட்சி ஆட்சியை நிறுவுவதற்கும் பலவத்தையில் அரசியல் ஏகாதத்தை குறிப்பதற்குமான ஒரு முயற்சி என சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்குள்ள 159 ஆசனங்களை பயன்படுத்தி மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடாது என குறிப்பிட்ட அவர், இந்த திருத்தத்திற்கு எதிராக பரந்தளவிலான மக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்பப் போவதாகவும் உறுதியளித்தார். செப்டம்பர் 24 நடத்தப்படும் போராட்டம் 22வது திருத்த சட்ட மூலத்தை தோற்கடிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் மிகப்பெரிய நடவடிக்கையாக அமையும் என்றும், இது அரசாங்க மாற்றத்திற்கான ஒரு பரந்த முயற்சியின் ஆரம்பமாக இருக்கும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
இலங்கை நாடாளுமன்றத்தின் நடுநிலைமை மற்றும் உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் கடுமையாக மீறப்பட்டு வருவதாக தெரிவித்து புதனவாய நாடாளுமன்ற சங்கத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர உத்தியோகபூர்வ முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். புதனவாய நாடாளுமன்ற சங்கத்தின் தலைவர் ரஃபில் மேத்யூ திஸ்பானி மற்றும் பொதுச் செயலாளர் ஸ்டீஃபன் ட்விக் ஆகியோருக்கு இந்த முறைப்பாட்டு கடிதத்தின் பிரதிகளை அவர் அனுப்பினார். கடந்த செப்டம்பர் 10 நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமை பிரச்சினை ஒன்று எழுப்பிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ன அனுமதி மறுத்தமை தொடர்பில் அந்த கடிதத்தில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றில் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் தயாஸ்ரீ ஜெயசேகர இந்த சிறப்புரிமை பிரச்சினையை நாடாளுமன்றத்தில் எழுப்ப முற்பட்டார். தான் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தில் தானே நீதிபதியாக செயல்பட முடியாது என்ற அடிப்படையை சட்ட கோட்பாட்டை மீறி இந்த முறைப்பாட்டை நாடாளுமன்ற ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவிற்கு அனுப்பாமல் சபாநாயகர் தாமே ஆராய முற்பட்டது நடைமுறை நியாயத்திற்கும் நிறுவன நடுநிலைமைக்கும் முற்றிலும் எதிரானது என தயாஸ்ரீ ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவாதத்தின் போது இந்த விவகாரத்தை எழுப்புவதை தடுத்ததன் மூலம் தனது பேச்சுரிமை முடக்கப்பட்டதாகவும் 1953 21 இலக்க நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ள சுதந்திரமாக பேசும் உரிமை மீறப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். எனவே சர்வதேச அமைப்பான பொதுநலவாய நாடாளுமன்ற சங்கம் இதில் உடனடியாக தலையிட்டு இலங்கையின் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த சிறப்புரிமை பிரச்சினையை ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப உரிய நடவடிக்கைகள் வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:46 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ நாடு.
2: ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993-8443 உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீட்டர்பரோ கிங்ஸ்டன் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங். 416-332-2989
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring இன்றே அழையுங்கள். 647-608-8447
1: என்றும் இசையுடன் இஷ்டம் உங்களுடன் 102.7

0: அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ எந்தவொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் தமது ராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படி ஆகியன இணைந்து உடனடி வலுவான மற்றும் புத்திசாலித்தனமான பதிலடியை கொடுக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி இந்த எச்சரிக்கையை விடுத்தார். சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி தமது நாட்டின் இரண்டு படைகளுக்கும் இடையில் நிலவும் ஒற்றுமை எதிரிகளின் சதித்திட்டங்களுக்கு எதிராக நாட்டை காக்கும் இரும்பு கேடியமாக செயல்படுகிறது என கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அகமது வஹீதி எதிரி நாடுகள் ஈரானின் ராணுவ பலத்தை மிகவும் குறைவாக கணித்து தவறிழித்து விட்டதை தற்போது உணர்ந்திருப்பதாக கூறினார். ஈரானிய ராணுவமும் புரட்சிகர காவல்படை அமைப்பும் அமெரிக்க எதிர்ப்புக்கான இரு முக்கிய பெரும்படைகளாக திகழ்வதாகவும் அண்மைய போர்களில் பயங்கரவாத குழுக்களுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை கொடுத்திருப்பதாகவும் வஹீதி தெரிவித்துள்ளார். ஈரானின் உண்மையான ராணுவ வலிமை போர்க்களத்தில் வெளிப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் குழாய் கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ செயற்கைக்கோள் நிலப்படங்களை அடிப்படையாக கொண்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. செப்டம்பர் 11 இடம்பெற்ற இந்த தாக்குதல்கள் ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. தாக்குதலில் சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்திருப்பதாகவும் இதனால் அந்த நாட்டின் எண்ணெய் விநியோக நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் அபாயம் தோன்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 4% வரை உடனடியாக பாதிப்படையக்கூடிய நிலை உருவாகியிருப்பதாக சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். இதன் காரணமாக உலக சந்தையில் மசகெண்ணின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் போலந்து எல்லையருகில் அமைந்துள்ள யகோடின் தொடர்ந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் தொடர்ந்து இயந்திரம் மீது ரஷ்யாவின் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் ஐரோப்பிய நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணம் செய்த தொடர்ந்து ஒன்று அந்த பகுதியை கடந்த சில நிமிடங்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக போரிஸ் ஜான்சன், ஸ்வீடனின் முன்னாள் பிரதமர் கார்ல் பில்ட் ஆகியோர் பயணித்த தொடர்ந்து அட்டவணைக்கு முன்பாகவே நிலையத்தை விட்டு புறப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆளில்லா விமான தாக்குதலின் உண்மையான இலக்கு இந்த தூதரக தொடர்ந்தாக இருந்திருக்கக்கூடும் என யுக்ரைனின் தொடர்ந்து நிறுவனம் சந்தேகம் வெளியிட்டது. தாக்குதலுக்கு 15 முன்பே பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் உயிர்ச்சேதங்கள் எதுவும் அங்கு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டப்பூர்வ நிரந்தர வசிப்பிட உரிமையினை கொண்டிருந்த 47 வயதுடைய ஆப்கானிய பெண் ஒருவர் அந்த நாட்டின் இரகசிய நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அமெரிக்காவில் 1996 அமைக்கப்பட்ட அந்நிய பயங்கரவாதத்தை அகற்றும் நீதிமன்றம் அதன் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நாடு கடத்தல் உத்தரவை பிறப்பித்துள்ளமை இதுவே முதல் தடவை என தெரிவிக்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ரகசிய ஆதாரங்களின் அடிப்படையில் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் அமெரிக்க குடியுரிமை பெறாத நபர்களுக்கு எதிராக இந்த விசேட நீதிமன்றம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். டெக்சாஸ் மாநிலத்தின் ஃபோர்ட்வொர்த் நகரில் வாழ்ந்து வந்த நசீரா ஹாஜி சாதா என்ற பெண் மீது குற்றவியல் வழக்குகள் நேரடியாக பதிவு செய்யப்படவில்லை. இருந்த போதிலும் 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது தீவிரவாத அமைப்பின் தூண்டுதலால் துப்பாக்கி சூடு நடத்த திட்டமிட்ட குற்றத்திற்காக இவருடைய மகனும் மருமகனும் தண்டிக்கப்பட்டனர். இந்த நிலையில் குடும்பத்தினரை தீவிரவாத பாதைக்கு வழிநடத்திய குடும்ப தலைமை பெண் என அரசு தரப்பு சட்டத்தரணிகள் இவர் மீது குற்றம் சாட்டினார்கள். அரசாங்கத்துடன் நீண்ட சட்ட போராட்டம் நடத்துவதற்கு பதிலாக அமெரிக்காவை விட்டு வெளியேற நசீரா ஹாஜி சாதா சம்மதம் தெரிவித்ததாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்தது. அதேவேளை இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அமெரிக்க அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை மீறுவதாக நசீரா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ அல்லது அவருடைய சட்டத்தரணிகளுக்கோ எதிரான ஆதாரங்களை கூட காண்பிக்காமல் ரகசியமாக நடத்தப்படும் இந்த நீதிமன்ற முறைமை அரசியலமைப்பிற்கு முரணானது என அவர்கள் வாதிடுகின்றார்கள். இருந்த போதிலும் இந்த நடவடிக்கை நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கிடைத்துள்ள வெற்றி என அமெரிக்க சட்ட அதிபர் டாட் பிளஞ்சே தெரிவித்தார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். ஒரு நாளில் எமது மனதில் 60,000-க்கும் அதிகமான எண்ணங்கள் தோன்றி மறைவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. அதில் எத்தனை நேர்மறையான எண்ணங்கள், எத்தனை எதிர்மறையான எண்ணங்கள்! நம் எண்ணங்கள் நம் வார்த்தைகளை உருவாக்குகின்றன. நம் வார்த்தைகள் எம் செயல்களுக்கு காரணமாகின்றன. நம் செயல்கள் எம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை எப்படி இதை முடிக்கலாம் என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கள் மனம் ஒரு தோட்டம், அதில் நேர்மறையான விதைகளையே விதைப்போம். இன்றைய நாள் சிறப்பாய் அமையட்டும்.

எட்டு மணி எட்டு நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் இப்போது ஒப்புநிலை 13.3 ஆக இருக்கிறது. 12 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 20 வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 உணரப்படும். பெரும்பாலும் சூரியோடி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை 22 செல்சியஸ் 24 உணரப்படும். மாலை வேளையில் 1 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் 25 செல்சியஸ் பெரும்பாலும் சூரியொளி நிறைந்திருக்கும். 29 உணரப்படும். வியாழக்கிழமை மழையுடன் கூடியதாக இருக்கும். 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 23 செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக 27 உணநிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 22 செல்சியஸ் 24 உணநிலையாக இருக்கும். சனிக்கிழமை 21 செல்சியஸ் 23 உணநிலையாக இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கடும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சனிக்கிழமை 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் ஞாயிற்றுக்கிழமை 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்குமான முதலாவது கனடா முதலீட்டு மாநாடு இன்று ஆரம்பமாகிறது. இன்றும் நாளையும் டொரண்டோவில் நடைபெறும் இந்த மாநாட்டை பிரதமர் மாக்கானி ஆரம்பித்து வைக்கிறார். கனடாவின் பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் கனேடிய வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறான பிரம்மாண்டமான முதலீட்டு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் மூலம் உலகெங்கிலும் உள்ள முன்னணி நிறுவனங்கள், பெரும் முதலீட்டாளர்கள், நிதித்துறை வல்லுநர்களை பிரதமர் மாக்கானி நேரில் சந்திக்கிறார். இதில் கனடாவின் புதிய மூலதன செயல் திட்டத்தை அவர் சர்வதேச அரங்கில் முன்வைப்பார் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவித்தன. இதன் மூலம் உள்நாட்டு தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்புகளை பெருக்குவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான அண்மைய வர்த்தக விவாதங்களுக்கு மத்தியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. கனடா முதலீடுகளுக்கு பாதுகாப்பான, லாபகரமான நாடு என்பதை உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தும் வகையில் இந்த முதலீட்டு மாநாட்டை கனடிய பிரதமர் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக சுமார் $1 trillion முதலீட்டை கனடா ஈர்ப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. எதிர்வரும் சில வருடங்களில் இந்த முதலீட்டின் மூலம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியினை அடைவதற்கு கனடா திட்டமிட்டிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பின்னணியை பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் ரதிசநாயக்க எச்சரித்துள்ளார். புலனறுவையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை கூறினார். ராஜபக்சே குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் பற்றி பேசிய ஜனாதிபதி, இப்போது வந்து அழுவதை விட்டுவிட்டு திருட வேண்டாம் என அன்றே தந்தை மகனுக்கு சொல்லியிருக்க வேண்டும் என தெரிவித்தார். தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் சமமாக பிரயோகிக்கப்படும் என ஜனாதிபதி அனுர்குமார் ரதிசநாயக்க தெரிவித்தார். பொதுப்படத்தை கொள்ளையடித்து அவர் மீது நமக்கு எந்த இரக்கமும் கிடையாது என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பில் அனுராதபுரத்தில் நடத்தப்பட்ட பேரணியை விமர்சித்த ஜனாதிபதி, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக தேடப்பட்டு வரும் பலரை அந்த பேரணியில் ஒரே இடத்தில் காண முடியும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அங்கு சென்றால் அனைவரையும் ஒரே இடத்திலேயே கைது செய்யலாம் என கூறினார். அனுராதபுர பேரணியானது மக்கள் நலனுக்காக நடத்தப்படவில்லை என்றும், குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட நல்ல நபர்கள் சட்டத்தில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவே இவ்வாறான பேரணியை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ எந்தவொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் தமது ராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படி ஆகியன இணைந்து உடனடி வலுவான மற்றும் புத்திசாலித்தனமான பதிலடியை கொடுக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி இந்த எச்சரிக்கையை விடுத்தார். சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளரோடு சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி, தமது நாட்டின் 2 படைகளுக்கும் இடையில் நிலவும் ஒற்றுமை எதிரிகளின் சதித்திட்டங்களுக்கு எதிராக நாட்டை காக்கும் எறும்புக் கடியமாக செயல்படுகிறது என கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அகமது வஹீதி, எதிரி நாடுகள் ஈரானின் ராணுவ பலத்தை மிகவும் குறைவாக கணித்து தவறிழித்து விட்டதை தற்போது உணர்ந்திருப்பதாக கூறினார். ஈரானிய ராணுவமும் புரட்சிகர காவல்படை அமைப்பும் அமெரிக்க எதிர்ப்புக்கான 2 முக்கிய பெரும்படைகளாக திகழ்வதாகவும், அண்மைய போர்களில் பயங்கரவாத குழுக்களுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை கொடுத்திருப்பதாகவும் வஹீதி தெரிவித்துள்ளார். ஈரானின் உண்மையான ராணுவ வலிமை போர்க்களத்தில் வெளிப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 8:18.
1: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
6: திசையெல்லாம் கேட்கும் இசை.
0: East FM 102.7. East FM காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சொல்வார் விவேகானந்தர். எண்ணங்கள் செயல்களை தீர்மானிக்கின்றன. எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறது. நாங்கள் பேசக்கூடிய பேச்சு, செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நேர் எண்ணம் கொண்டவையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நடப்பது நன்றாக இருக்கும். கடந்த காலத்திலே நடந்த கசப்புகளை நினைத்து கொண்டு வருந்திக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டு நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்பது மிக முக்கியம். நேரெண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று பல ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. அவர்கள் நிம்மதியை அனுபவிக்கிறார்கள். எப்பொழுதும் எங்களுடைய குறைகளை நொந்து கொண்டிருக்காமல் நேர் எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற போது கிடைப்பது சந்தோஷம் மட்டுமல்ல, எங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது, வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படுகிறது. நேர் எண்ணம் கொண்டவர்களால் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் அவர்களிடம் மன அழுத்தம், மனச்சோர்வு, இதய நோய்கள், பல குறைபாடுகள் அல்லது நோய்கள் இல்லாமல் இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கவர்களாக, அதிக உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு வாழுகின்ற மனிதர்களாக இந்த நேர் எண்ணம் கொண்ட மனிதர்கள் வாழுகிறார்கள். அதையும் பாசிட்டிவாக எடுத்துக் கொள்கின்ற எண்ணம் என்பது அவர்களுக்குள் அவர்களை அறியாமலேயே ஒரு வலிமையை கொண்டு வந்து விடுகிறது. அவர்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் அந்த வலிமை என்பது தொற்றிக் கொள்கிறது. அது ஒரு தொற்று நோய் போல பரவக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இந்த பாசிட்டிவ் திங்கிங் என்பது இருக்கிறது. அது நோய் என்று குறிப்பிட முடியாது, ஒரு தொற்றும் செயலாக நாங்கள் அதை பார்க்க முடியும். இந்த வகையிலே நேர் எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையின் வெற்றிகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேர் எண்ணங்களை கொண்டிருப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். நேர் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயம் ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்கும். ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற போது அவர்களிடம் எதிர்மறையான விடயங்களை பகிர்வதை விட நேர் எண்ணங்களை பகிர்வது அவர்கள் மனதிலும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும், அவர்களிடமும் ஒரு நேர் எண்ணத்தை தோற்றுவிக்கும். அப்படியாக நாங்கள் நேரெண்ணம் கொண்டவர்களாக, பாசிட்டிவ் திங்கர்ஸ் ஆக இருந்தால் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களையும் அதே போன்ற எண்ணம் ஓட்டத்தில் வைத்திருக்க முடியும். மாறாக நாங்கள் என்னடா இது வாழ்க்கை அப்படி என்று சொல்லி சலித்துக் கொண்டிருந்தால் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் அந்த சலிப்பு தோன்றிவிடும். குறிப்பாக அது குடும்பத்தில் இருந்து தோன்றும். குடும்பத்திலேயே நாங்கள் எதிரெண்ணம் கொண்டவர்களாக, எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக எங்களை வெளிப்படுத்துகின்ற போது அது குழந்தைகளிடம் தோற்றிக்கொள்ளும். அவர்களிடம் ஒரு தாழ்வு சிக்கல் ஏற்படும். அவர்களும் ஒரு நெகட்டிவ் திங்கர்ஸ் ஆக, இதெல்லாம் பிள்ளையாகி போய்விடுமோ என்ற ஒரு எதிரெண்ணம் கொண்டவர்களாக செயல்படுவார்கள். அவர்களுடைய கல்வி முன்னேற்றம், அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாம் பாதிக்கப்படும். இதே எதிரெண்ணங்களோடு நாங்கள் வேலைத்தளத்திற்கு செல்லுகின்ற போது அங்கும் அந்த எண்ணங்களை பிரதிபலிப்போம். எல்லாவற்றையும் நெகட்டிவாக பார்க்கின்ற, எல்லாவற்றிலும் ஏதாவது குறை கண்டுபிடிக்கின்ற மனிதர்களாக இருக்கின்ற போது அந்த இடமுமே ஒரு நெகட்டிவ் வைப் கொண்டதாக மாறிப்போய்விடும். ஆக நாங்கள் பாசிட்டிவ் திங்கர்ஸ் ஆக இருந்தால் வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். அந்த அளவிற்கு வலிமை கொண்டது இந்த எண்ணம். எங்களுடைய சிந்தனைகள், பேச்சு, எங்களுடைய செவிப்புலன், நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் எல்லாவற்றிலுமே நன்மைகளை தேடுகின்றவர்களாக நாங்கள் இருப்போம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு தன் மந்திரத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவும் கடந்து போகும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டால் வாழ்க்கை எப்போதும் பாசிட்டிவாக இருக்கும். அந்த பாசிட்டிவாக நாங்கள் எங்களுடைய மனதை வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அப்படி இந்த பாசிட்டிவ் திங்கிங் எங்களிடம் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சாதிக்க வேண்டிய பல விடயங்களை செய்வதற்கான சக்தி எங்களை வந்து சேரும் என்று சொல்கிறார்கள். அதை அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்படியான இந்த பாசிட்டிவ் திங்கிங் மூளையிலே ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துகிறது. அது ஒரு விதமான எம்பவர்மெண்ட்டை கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதாவது எப்போதுமே நாங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொண்டு இருக்கின்ற போது எங்களுடைய மூளை உற்சாகமாக வேலை செய்ய தொடங்குகிறது. ஒரு புத்துணர்வோடு அது இருக்கிறது. அப்படி அது புத்துணர்வோடு இருப்பதால் மன அழுத்தம் குறைகிறது. அப்படி வரக்கூடிய துன்பங்கள் அல்லது தோல்விகளை தாங்குகின்ற சக்தியை அது ஏற்படுத்துகிறது. எப்படி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுடைய உடலிலே தோன்றுகிறதோ அதே போன்று மூளையிலே ஒரு எதிர்ப்பு சக்தி தோன்றுகிறது. துன்பங்களை தாங்குகின்ற எதிர்ப்பு சக்தி என்று அதை சொல்கிறார்கள். அதே போன்று இப்போது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இரத்த அழுத்தம், ப்ரெஷர் என்று சொல்வார்கள், அல்லது அன்சைட்டி, ஒரு விதமான அச்ச உணர்வு, டிப்ரெஷன், இப்படி பல விடயங்கள் எங்களை சுற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாமே குறைந்து போய்விடும். அதாவது எப்போதும் நாங்கள் பாசிட்டிவாக, பாசிட்டிவ் திங்கர்ஸ் ஆக இருந்தால் இந்த விடயங்கள் குறைந்து போய்விடும் என்று மருத்துவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதே வழியில் இந்த பாசிட்டிவ் திங்கிங் என்பது ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை எங்களுக்கு தருகிறது. அத்தோடு எங்களுடைய உடல் உளம் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது. எண்ணங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி இதுதான். எண்ணங்கள் தானே என்று நாங்கள் கடந்துவிட முடியாது. அவ்வளவு தூரம் வலிமை மிக்கதாக இந்த எண்ணங்கள் இருக்கிறது. இது குறித்து பல விடயங்கள் பேசுகிறார்கள். நேர்மறையான எண்ணங்கள் மூளை நரம்பு இணைப்புகளின் வளர்ச்சியை தூண்டி அறிவாற்றல், விழிப்புணர்வு திறன், எதையும் ஆராய்ந்து சிந்திக்கும் திறன், வித்தியாசமான கண்ணோட்டம், அணுகுமுறை போன்றவற்றை எங்களுக்குள் வளர்க்கிறது. இதனால் அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க தயங்குகிறார்கள். இருக்கிற பொருளை விட இல்லாத ஒன்றின் மீது மனம் லைக்கிறது அல்லது அதை தேடி அலைகிறது. எனக்கு மட்டுமே இப்படி எல்லாம் கெட்டதாகவே நடக்கிறது, என்னை மட்டுமே எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள், எனக்கு மட்டுமே இது நடக்கிறது என்று சொல்லி நடக்கின்ற ஒரு விடயத்தின் எதிர்மறை பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் எங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், எங்களை கொண்டாடக்கூடிய மனிதர்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள், வசதிகள் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு என்னெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லையோ, எதெல்லாம் எங்களுக்கு தீயதாகப்படுகிறதோ அதை பற்றி மட்டும் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனமாக இந்த நெகட்டிவ் திங்கிங் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் எங்களுடைய நிம்மதி கெட்டு போய்விடுகிறது. இந்த நிம்மதி கெட்டால் மன அழுத்தம், மனச்சோர்வு எல்லாமே வந்து சேர்ந்துவிடும். ஆகவேதான் இது போன்ற எதிர் எண்ணங்கள் இல்லாத மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த நாடும் இருக்கிறது. நேரெண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்கள், நிம்மதியை அனுபவிக்கிறார்கள். எப்பொழுதும் எங்களுடைய குறைகளை நொந்து கொண்டிருக்காமல் நேரெண்ணங்களை வளர்த்துக் கொள்கின்ற போது சந்தோஷம் தானாகவே வந்து சேர்ந்து விடுகிறது. அதுதான் மிக முக்கியம். எப்படி இந்த நேரெண்ணங்களை வளர்க்கலாம் என்று பல கேள்விகள் வருகிறது. ஒன்று, நாங்கள் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பது நேரெண்ணங்களை வளர்ப்பதற்கான முதல் படி என்று சொல்கிறார்கள். முகத்திலே மலர்ச்சி இருந்தால், முகத்திலே ஒரு சந்தோஷம் இருந்தால் எங்களை பார்க்கின்றவர்களுக்கும் அந்த சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும். என்னதான் கவலை இருந்தாலும் அந்த கவலைகளை மறந்துவிட்டு வாய்விட்டு சிரித்தால் நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் திங்கிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தானாக வந்து சேரும். அதே நேரம் எங்களுக்கு நடந்த மகிழ்ச்சியான தருணங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து அசை போட்டுக் கொண்டிருத்தல், எங்களுக்கு கிடைத்த வெற்றிகள், நாங்கள் அடைந்த சாதனைகள் இவற்றையெல்லாம் நினைத்து நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எங்களை யாராவது பெருமைப்படுத்தி இருப்பார்கள், எங்களை பற்றி யாராவது பெருமை பேசியிருப்பார்கள், எங்களை தட்டி கொடுத்திருப்பார்கள், எங்களால் பல முக்கியமான அடைவுகளை நாங்கள் பெற்றிருப்போம். அவற்றையெல்லாம் நினைத்து பார்ப்பது எங்கள் மனதில் இந்த உற்சாகமான நேரெண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பை கொண்டு வருகிறது. அதே நேரம் இந்த நேரெண்ணம் கொண்ட மனிதர்களை எங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்வது மிக முக்கியம். உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதுதான் உங்களை தீர்மானிக்கும். அந்த வகையில் உங்களை சுற்றி நேரெண்ணம் கொண்டவர்கள் இருந்தால் நீங்களும் நேரெண்ணம் கொண்ட மனிதர்களாக மாறுவீர்கள். மாறாக உங்களை சுற்றி எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை நீங்கள் வைத்துக் கொண்டால் உங்களிடமும் அவர்களிடம் இருக்கின்ற அந்த எதிர்மறை எண்ணங்கள் தொற்றிக்கொள்ளும். மற்றவர்களுக்கு உதவி செய்தல், எங்களுக்கு முடியுமோ முடியாதோ அல்லது எங்களால் இயலுமோ இயலாதோ என்பதை தாண்டி ஒருவர் தேவையோடு இருக்கின்ற போது அவருக்கு வலிந்து சென்று உதவி செய்தல் என்பது எப்போதும் நேரெண்ணங்களை எங்கள் மனதில் நிறைப்பதற்கு உதவியாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் மனதிலே நேரெண்ணங்கள் அதிகம் தோன்றும் என்று சொல்கிறார்கள். அதேவேளை இந்த புறணி பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் அண்டக்கூடாது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. பல இடங்களில் இப்போதெல்லாம் சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது, வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது, இதில் நிறையவே புறணி பேசப்படும். மற்றவர்களை பற்றி எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற, மற்றவர்களை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செயல் தொடர்ந்து கொண்டிருக்கும். அவர்களை பற்றி மதிக்காமல் கணக்கெடுக்காமல் கடந்து செல்வது இந்த நேரெண்ணங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு மிக முக்கியம். அதை தாண்டி நல்ல தியானம், நல்ல தூக்கம், நல்ல உடற்பயிற்சி, காலார நல்ல இடங்களுக்கு புதிய புதிய இடங்களுக்கு சென்று வருதல் இவற்றையெல்லாம் நாங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையிலே நேரெண்ணங்கள் தானாக வந்துவிடும். இந்த நேரெண்ணங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பது கோபம். கோபப்படுகின்றவர்களால் நேரெண்ணங்களோடு வாழ முடியாது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எனவே அப்படியாக இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சிகளும் மிக முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை விட எங்கள் மனதுக்கு பிடித்த பாடல் கேட்பதாக இருக்கலாம், இசை கேட்பதாக இருக்கலாம், அல்லது பாடுவதாக இருக்கலாம், நடனத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடனமாடுவதாக இருக்கலாம், புத்தகங்கள் படிப்பது, வரைவது அல்லது இசைக்கருவிகள் வாசிப்பது, கவிதை கட்டுரை இதாவது எழுதுவது, இப்படியான பழக்கங்களை நாங்கள் வைத்துக்கொண்டு எமக்கான மீ டைம் என்பதை ஒதுக்கி கொண்டு எங்களுக்கு பிடித்தது, மனதுக்கு பிடித்ததை செய்கின்ற ஒரு நேரம் ஒரு நாளில் ஒதுக்கி கொண்டு வாழ பழகி கொண்டால் நிச்சயமாக இந்த நேரெண்ணங்கள் தானாக வளரும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியான நேரெண்ணங்களை வளர்த்துக் கொள்வதை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. இது ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எங்களுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நேரெண்ணங்கள் தருகிறது. எங்களுடைய டிப்ரெஷனை குறைக்கின்ற ஒரு விஷயமாக இது இருக்கிறது. எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியினை வலுப்படுத்துவதாக இந்த நேரெண்ணங்கள் அமைகின்றன என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். நேரெண்ணம் கொண்டவர்களுக்கு இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படாது என்று புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதற்கு காரணம் அவர்களிடம் இந்த பிளட் ப்ரெஷர் குறைவாக இருக்கும், அவர்களுக்கு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும், இதன் காரணமாக அவர்களுக்கு ஹார்ட் டிசீஸ் ஏற்படுவது குறையும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைவிட இந்த நேரெண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்ற போது எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இலகுவாக கண்டறிந்து அதற்கான தீர்வை நோக்கி நாங்கள் நகரக்கூடியதாக இருக்கும். ஒரு பெட்டர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எங்களுக்குள் ஏற்படும். சில வேளைகளில் மாற்றங்கள் வந்தால் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற மனம் என்பது இந்த பாசிட்டிவ் திங்கர்ஸிடம் இருக்கிறது. அடாப்ட் சேஞ்ச், இது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே வேளையில் புத்துயிர்ப்பான சிந்தனைகள், கிரியேட்டிவ் திங்கிங் என்பது கூட இந்த நேரெண்ணங்கள் வழி எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த நேரெண்ணங்கள் மற்றவர்களிடமும் தொற்றிக்கொள்ளக்கூடியதாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதும், அவர்களிடம் ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பு, அவர்களை நம்பி அவர்களின் பின்னால் செல்லக்கூடிய வாய்ப்பை மற்றவர்களுக்கு அது உருவாக்குகிறது. இவர்களின் பின்னால் சென்றால் அல்லது இவர்களுடைய சொற்களை கேட்டால் நல்லதே நடக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அந்த அளவிற்கு ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பும் இந்த பாசிட்டிவ் திங்கர்ஸிடம் இருக்கிறதாக, எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய நேரெண்ணங்களை மனதிலே வளர்த்துக் கொள்வோம். நேரெண்ணங்களை ஒவ்வொரு நாளிலும் கொண்டு செல்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்று இன்றைய நாளில் நினைவூட்ட விரும்புகின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: ஜஸ்ட் ஆசம். நோ டென்ஷன் பேபே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம்.
3: இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸ் காப்பிரதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கின்றார். அவரை தொடர்பு கொள்ளலாம், 416-528-1407. குணா, சில வேளைகளில் சிலர் இளவயதிலேயே நோய் தாக்கத்துக்கு உட்படுகிறார்கள், சிலர் அதுக்கான மருந்துகளை உட்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட மருந்துகளை உட்கொள்கின்றவர்கள் அல்லது தொடர்ச்சியாக எடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் காப்பிரதிகளை பெற முடியாது என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அல்லது அப்படியானவர்களின் உறவினர்கள் அவர்களை நம்பியிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஆதரவாக இந்த காப்புறுதியை பெற்றுக் கொள்ள முடியாது என்கின்ற ஒரு கவலை இருக்கிறது. இவ்வாறு இந்த பிரிஸ்கிரைப் மெடிசினில் இருக்கின்றவர்கள் அல்லது நோய் தாக்கத்திற்கு உட்பட்டவர்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கிறதா இந்த காப்புறுதியில்?
4: இது மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது வந்து ஏற்கனவே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் எடுப்பவருக்கு அவருக்கு ஏற்கனவே ஒரு காப்புறுதியும் இல்லை என்று சொல்லி சொன்னால், ஒரு காப்புறுதி எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவருக்கு எப்படி ஒரு மிகவும் எஃபெக்டிவாக மிகவும் குறைந்த விலையில் ஒரு நல்லொரு காப்புறுதியை பெற்றுத்தர முடியும் என்பது வந்து ஒரு அட்வைசரால் மட்டும்தான், அதாவது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அட்வைசரால் மட்டுமே அதை செய்ய முடியும். ஒரு ஃபைனான்சியலி காம்ப்ரமைஸ் ஆனால் எப்படி ஒரு ஒரு மோட்கேஜுக்கு குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் மோட்கேஜ் ஏஜென்ட்ட போனால் அவர் அந்த ஃபைலை வந்து எல்லா இடமும் கொடுத்து பழுதாக்காமல் பத்திரமாக செய்யணுமோ அதே மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் உள்ள பாயிண்ட் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு இடத்த கொண்டு போய் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷனை கொடுத்து அங்கே ரேட்டட் பண்ணப்பட்டால் இல்லாட்டி அங்கே ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அது வந்து MIB-க்கு போகும். MIB-ன்றது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பியூரோ, அது வந்து ஒரு கிரெடிட் ஒரு ஒரு பியூரோ மாதிரி. அப்போ அது வந்து ஹிட் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொன்னால் பேருந்து வேறு இடங்களில் போய் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது கஷ்டம். அப்படி எடுக்கிறதா அப்படியானவர்கள் வந்து நான் மெடிக்கல் என்ற பாலிசிக்கு பின்னாக போகும்போது, அது வந்து ஒரு இடத்தை ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் பிறகு போகும்போது அவர்கள் வந்து டிஃபர்ட் பண்ணப்படுவார். அது 2 வருஷத்துக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது என்ற மாதிரி நிலைமைக்கு வந்துவிடும். அதனால் ஒரு சரியான அட்வைசரை இப்படியான கண்டிஷன் உள்ளவர்கள் அணுகுவதன் மூலம் முறையாக அவர்களுடைய அப்ளிகேஷனை அனலைஸ் செய்து ஒரு ப்ரீ அப்ரூவல் ஒரு சொல்றது வந்து அண்டர் ரைட்டிங் ஒப்பீனியன், அதை ப்ராப்பராக அண்டர் ரைட்டிங் டிபார்ட்மெண்டிடம் எடுத்து ப்ராப்பராக அந்த அப்ளிகேஷனை கொடுக்கும் பொழுது அவருக்கு தகுந்த ஒரு காப்புறுதியை மிகவும் குறைந்த விலையில் பெற்றுத்தர முடியும். அப்படி இல்லாமல் முட்டாள்தனமாக அந்த அப்ளிகேஷனை கண்மூடித்தனமாக சரியாக அவர்களுடைய கண்டிஷனை அறியாமல் சப்மிட் பண்ணும் பட்சத்தில் ஒரு இடத்த போய் அது ரேட் பண்ணப்பட்டால் அதில் வெளியில வருவது மிகவும் கடினமாக இருக்கு.
3: ஆகவே இது போன்ற ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்கக்கூடியவர்கள் குணா துரைசிங்கத்தின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள முடியும். 416-528-1407, 416-528-1407.
2: ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8:45.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: 8:52.

வலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு அழகான திங்கட்கிழமையை நாங்களும் ஆரம்பித்திருக்கின்றோம். காலை 9:01 இன்றைய பொழுதிலும் 12 வரைக்கும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 14 திகதி திங்கட்கிழமை. இந்த மாதத்திலும் நாங்கள் இப்போது நடுப்பகுதியை நெருங்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் செப்டம்பர் 14 திகதியில் பிறந்தநாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய இந்து மக்கள் விநாயகர் சதுர்த்தியையும் கூட கொண்டாடி இறை அருள் பெறுகின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நினைக்கின்ற செயல்கள் எல்லாம் நிறைவேறவும் என்னென்ன நல்ல விடயங்களை அவர்கள் பிரார்த்தித்து இன்றைய நாளை ஒரு பக்திபூர்வமாக வழிபடுகின்றார்களோ அவர்கள் நினைக்கின்ற அனைத்தும் நிறைவேறட்டும் என்று சொல்லியும் நாங்களும் இறையருளை பிரார்த்தித்துக் கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசஸ்மராமி வசிஷ்டவாமி.

மகாமரை சரிகமகாகணபதிம் பனிசரி ச நினிபம சரிகமகாகணபதிம் நிப்ப நிப்பம் மாரி சரி சமசபசனி மகாகணபதிம் நிச்சரி ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ

இறையர்களோடு இன்றைய நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் அளித்து ஓய்ந்திருக்கிறது. காலை 9:07. வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் அல்ல, நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழ்வதுதான். வாழ்க்கை தொடர்பான புரிதலை சரியாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதோடு தான் இந்த சிந்தனையை நாங்களும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பெரும்பாலும் போராட்டமாகத்தான் இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்கின்றோம். நாளைக்கு என்னாகும், அடுத்தடுத்த காலம் எப்படி வரப்போகின்றது, அதுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் இப்போதே சிந்திக்கலாம், செயற்படலாம் என்று சொல்லி எதிர்கால திட்டமிடல் அவசியம் என்று சொன்னாலும் அது தொடர்பான ஒரு பெரிய ஒரு மனப்போராட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதற்காக நாங்கள் எங்களது இன்றைய மகிழ்ச்சியை பெரும்பாலும் இழந்து விடுகின்றோம். நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் பெரிதும் கவனிப்பதும் இல்லை, அது தரக்கூடிய சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிப்பதும் இல்லை. எனவே வீணாகவே கழிந்து விடுகின்றது ஒவ்வொரு நிகழ்கால கணப்பொழுதும். எனவே ஒவ்வொரு கணம் எங்களது கைகளில் வருகின்ற போதும் அந்த நொடி எங்களுக்கு என்ன சந்தோஷத்தை தருகின்றதோ, அது என்ன மாதிரியாக எங்களை அனுபவிக்கக்கூடிய புதிய அனுபவங்களை தருகின்றதோ என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து கவனிக்கின்ற போதுதான் வாழ்க்கையில் ஒரு விழிப்பு ஏற்படும். எனவே இந்த நொடி பொழுதுகள் சரி செய்யப்படுகின்ற போது அது எதிர்காலத்தை தானே சிறப்பானதாக எங்களுக்கு கட்டமைத்து கொடுக்கும். தேவையில்லாத மனப்பயமும் தேவையில்லாத போராட்டமும் எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கப் போவதில்லை அதுக்கு பிறகு. எனவே முதற்க நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், எதிர்காலத்திற்கான ஒரு பயத்தை மனத்தில் வைத்துக் கொள்ளாமல் இப்போது எங்களது கையில் இருக்கின்ற நிகழ்காலத்தை நாங்கள் சரியாக சீரமைத்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. இந்த காலத்தை நாங்கள் அனுபவித்து ரசித்து வாழ்கின்ற போது உற்சாகமாக எங்களது கடமைகளை செய்வோம். அது எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த அடித்தளத்தை எங்களுக்கு அமைத்து தரக்கூடியதாகவும் கூட நிச்சயம் இருக்கும். எனவே எதிர்காலத்திற்கான போராட்டமாக இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் இந்த நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதை கூர்ந்து கவனித்து ஒரு விழிப்புணர்வோடு ஒவ்வொரு செயலையும் நாங்கள் மிகச்சரியாக செய்கின்ற போது அது மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதைத்தான் இந்த ஒரு முக்கியமான சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான ஒரு போராட்டம் அல்ல, நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்பதை அழகாக புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சியில்தான் இந்த சிந்தனை பகிரப்பட்டிருக்கின்றது. மனதில் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான திட்டமிடல்கள் அவசியம், ஆனால் ஒரு பயமும் ஒரு போராட்டமும் ஒரு பதட்டமும் மனதில் இருக்கின்ற போது நிகழ்கால செயல்களை நிகழ்காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்களை சரியாக செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. அது எதிர்காலத்தை இன்னமும் கூட கேள்விக்குரியதாக மாற்றி விடுகின்றது. எனவே நிகழ்கால செயல்கள் சிறப்பானதாக அமைந்துவிடுமாக இருந்தால் எதிர்காலம் தொடர்பான பயமில்லாமல் நாங்கள் வாழலாம் என்பதைத்தான் இந்த முக்கியமான சிந்தனையின் ஒரு ஆழமான கருத்தாகவும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். மெல்லிய குளிர்மையான ஒரு காலை இப்பொழுதைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது என்று சொன்னாலும் சற்று குளிர் இருக்கின்ற ஒரு காலை வேளை இன்றைய பொழுது. 13 தான் இப்போதைய வெப்பநிலை, 12 டிகிரி செல்சியஸை மட்டுமே நாங்கள் உடனடியாக இப்போது பெற்று கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் வெளியிலே உள்ளிருந்து பார்க்கின்ற போது நிறைய வெளிச்சம், நல்ல வெப்பநிலை இருக்கும் சொல்லி நினைப்போம். ஆனாலும் கூட மெல்லிய குளிருடன் கூடிய ஒரு காலை பொழுதாகத்தான் இந்த வேளை நீடிக்கின்றது. வெப்பநிலை உயர்வாக இன்று 20 டிகிரி செல்சியஸ் மட்டுமே இருக்கும். அதே 20 நாங்கள் கூடிய உணர்வாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவில் 14 வெப்பநிலை, 13 டிகிரி செல்சியஸ் இரவின் உடனடியாகவும் இன்றைக்கு இருக்கும். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். பிரதானமாக வெயிலோடு தான் பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து சந்திக்கப் போகின்றோம். முகில் கொஞ்சம் இருந்தாலும் அதிக வெளிச்சமான ஒரு பகல் பொழுதாகத்தான் இருக்கும். 7:30 சூரிய அஸ்தமனம் எதிர் கூறப்படுகின்றது. எனவே 7:30 வந்தாயிற்று சூரியன் அஸ்தமிக்கின்ற இந்த நேரம் என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளைய பொழுது என்ன மாதிரி என்று பார்த்தால் சூரிய வெளிச்சத்தை இப்போது எதிர்வு கூறுகின்றார்கள். காலை மதியம் வெளிச்சம் இருக்கும். மாலை பொழுதில் மெல்லிய மழை தூறலாம். குறைந்த அளவில் தான், ஒரு மில்லிமீட்டர் அளவிலான மெல்லிய மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை 22 வெப்பநிலை, 24 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம் செவ்வாயில். புதன்கிழமை பார்த்தால் 24 வெப்பநிலையாகவும் 27 உணர்நிலையாகவும் இருக்கும். பிரதானமாக வெயிலோடும் பகல் பொழுதே எதிர்பார்க்கலாம். இரவு வழிதான் மெல்லிய மழை இருக்கலாம். வியாழக்கிழமை வந்து 10 to 15 mm மழைக்கான வாய்ப்புகளை காலை பொழுது கொண்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சமும் இருக்குமா, மதிய பொழுதிலும் வெளிச்சம் இருக்கும். மெல்லிய மழையிடையில் வந்து போகலாம். 22 வெப்பநிலையாகவும் 25 உணர்நிலையாகவும் இருக்கும் வியாழக்கிழமை. வெளியை பார்த்தால் 22-24 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் பகல் பொழுது இருக்கப் போகின்றது. தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டை இப்போது பார்த்தோம் என்று சொன்னால் சனிக்கிழமை பகலில் வெளிச்சம், மாலை இரவு பொழுதில் மழை இருக்கலாம் என்பதை கூறியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மழை தொருளுக்கான சாத்தியங்கள் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாகவும் சொல்லிக்கொள்ளலாம். 9:11 இருக்கின்றது. இஸ்டெஃப் எம்இன் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002 437-860-7002.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்காப்ரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: Your favorite music on your favorite station, 102.7.

9:25 மீஸ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழித்துக் கொண்டிருக்கின்றது. திங்கட்கிழமை காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கலாம். தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. எந்த இடங்களில் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் வாகன நெரிசல்கள் இந்த வேளையில் கெனடி வீதிக்கு சற்று முன்னர் ஆரம்பிக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. கெனடி வீதி அண்மித்த பகுதியில் கலெக்டர்ஸில் தாமதங்கள் சற்று உயர்வாக தென்படுகின்றன. அதற்கு பிறகு சற்று தனிந்த நிலைமையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீண்டும் விக்டோரியா பார்க் அவென்யூ பகுதியிலிருந்து கலெக்டர்ஸில் அதிக தாமதங்கள் தொடர்ச்சியாக பேவியூ வரைக்கும் நீடிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எக்ஸ்பிரஸை பொறுத்தளவில் விக்டோரியா பார்க்கை அண்மித்த பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்களும் கூட நிலவுகின்றது. லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நிலைமை இப்போது தென்படுகின்றன. பாதஸ்ட் வரைக்குமே குறைந்த தாமதங்களை தொடர்ந்து எதிர்நோக்க நேரிடும். கேல் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. வெஸ்டர்ன் ரோட் பகுதியில் கலெக்டர்ஸில் அதிக தாமதங்கள் குறைந்தளவு தூரம் எதிர்கொள்ளப்படுகின்றது. அதற்கு பிறகு தாமதங்களை மார்டின் கோர் ரோட் வரைக்கும் குறைவாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 401 ஈஸ்ட் பவுண்டிலும் கூட ஹைவே 427 தாண்டிய பகுதிகளில் வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றன. மார்டின் க்ரோவ் ரோட் பகுதியில் இருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே அதிக வாகன நெரிசல்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதிலும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக இப்போது நீடிக்கின்றது கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும். மீண்டும் அவென்யூ ரோட் பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையை 401 ஈஸ்ட் பவுண்டும் இப்போது கொண்டிருக்கின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்களை எதிர்பார்க்கலாம். லோரன்ஸ் வரைக்கும் அதிகம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. மீண்டும் எக்லிங்டன் தாண்டிய பகுதிகளிலும் கூட வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக நீடிக்கின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. டான்மில்ஸ் ரோடை அண்மித்த பகுதியில் சவுத் பவுண்டில் ஒரு சிறு விபத்து ஒன்று நிகழ்ந்திருப்பது எக்லிங்டன் பகுதியிலிருந்து தாமதங்களை உயர்வாக்கி இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களை நீங்கள் குறைந்தளவு தூரம் சந்திக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது என்பதையும் சொல்லலாம். எங்லிங்டன் பகுதியிலிருந்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் டிவிபி நோத் பவுனும் கூட வாகன நெரிசல்களை கொஞ்சம் எதிர்கொள்ளுகின்றது. டிவிபி தாண்டி நாங்கள் 404 பார்த்தால் சவுத் பவுண்டில் அதிக தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை இருக்கின்றது. ஸ்டீல்ஸ் பகுதியிலிருந்தே அதிக தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் கடும் வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது இந்த பொழுதில் என்பதைத்தான் இங்கு தெரிவித்துக் கொள்ளலாம். உலகம் முழுவதிலும் ஆவணி சதுர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மிக மிக பெரிய அளவிலே கொண்டாடப்படுகின்றது. தமிழர் வாழ்வியலில் விநாயகர் வழிபாடு என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பண்பாட்டு கூறாகத்தான் காணப்படுகின்றது. எந்த ஒரு செயலை நாங்கள் தொடங்குவதற்கு முன்பும் எங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் செய்கின்ற செயல்களில் முழுமையான வெற்றி பெறுவதற்கு நாங்கள் விநாயகர் பெருமானை வணங்கி தொடங்குவது என்பது தமிழர்களது தொன்மையான ஒரு மரபாகத்தான் நீடிக்கின்றது என்பதை சொல்லலாம். பிள்ளையார் என்று சொல்லப்படக்கூடிய அழகான அந்த தமிழ் பெயர், அதில் வரக்கூடிய அந்த பிள்ளை என்பது இளமையையும் அழகையும் குறிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழ் சொல்லாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை நாங்கள் எப்போதும் சிறப்பாக கொண்டு வருவதற்கு பிள்ளையார் வணக்கம் செய்து தொடங்குவது என்பது எங்களது பாரம்பரிய வழக்கம். சாதாரணமாக நாங்கள் ஒரு எழுத்து எழுதுகின்ற போதோ, ஒரு கடிதத்தை எழுதுகின்ற போதோ, ஒரு நோட்டு புத்தகம் ஒன்றில் ஒரு புதிய பக்கத்தை ஆரம்பிக்கின்ற போதோ கூட நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கின்றோம். இது வந்து ஒரு நேர்மறையான தொடக்கத்தையும் தொடங்கக்கூடிய செயல் எல்லாவிதமான தடையும் இல்லாமல் முற்றுப்பெற வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையையும் தான் குறிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். விநாயகர் வழிபாடு என்று சொல்லி பார்த்தால் அதன் ஒரு மிகச் சிறப்பம்சம் என்னென்று சொன்னால் ஆக குறைந்த ஒரு எளிமை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். மிக அதிகமான எளிமையோடு தான் இந்த வழிபாடு செய்யப்படுகின்றது. பெரிய பெரிய கோயில்களில் மட்டுமல்லாமல் சாதாரணமான கிராமங்களில் ஆலமரத்தடி, அரச மரத்தடி, குளக்கரை, கிணற்றடி, தெருமுனை என்று சொல்லி திறந்த வழிகளில் எல்லாம் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் புரியக்கூடிய அந்த பிள்ளையார் பல இடங்களிலும் வைத்து வழிபடப்படுகின்றார். அதே நேரம் இந்த ஆடம்பரமான வழிபாடுகள் இல்லாமல் ஒரு கைப்பிடி மஞ்சளோ அல்லது சாணமோ களிமண்ணிலோ பிடித்து வைத்து கூட நாங்கள் இந்த அருகம்புல் பூக்களை போட்டு வழிபாடு எளிமையாக செய்துவிடக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் நிச்சயமாக சொல்லலாம். எனவே விநாயகர் வழிபாடு உலகம் முழுவதும் இந்து மக்களிடையே பறந்து விரிந்து காணப்படுகின்றது. ஆவணி மாத வளர்ப்புறை சதுர்த்தி நாளில்தான் தமிழர்கள் தங்களது வீடுகளில்
பிள்ளையாரை வைத்து வழிபடுகின்றார்கள். ஆலயங்களிலும் கூட சிறப்பான வழிபாடுகள் இந்த அவனி சதுர்த்தி நாளை முன்னிட்டு நடைபெறுகின்றது என்பதையும் நிச்சயம் சொல்லலாம். தமிழர்களது கலாச்சாரத்தில், இந்துக்களது கலாச்சாரத்தில் விநாயகர் வந்து ஒரு வழிபாட்டு தெய்வம் மட்டுமல்லாமல் மக்களின் அன்றாட வாழ்வியலோடும் கலைகளோடும் எளிமையோடும் கலந்திருக்கின்ற ஒரு வாழ்வியல் அடையாளமாக திகழ்கின்றார் என்பதை நிச்சயம் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை கொண்டாடுகின்ற விநாயகர் விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய அனைவருக்கும் நினைக்கின்ற சீர்கள் எல்லாம் தடையின்றி நிறைவேறி இறையருள் கிடைக்க நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். 9:30 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பார்த்து நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960. 437-477-7960. எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
5: Camsonic Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonic 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 camsonics.com.
6: பாட்டுக்கு பண்பலை 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எஸ்பிபி அவர்களது இனிமையான குரலில் பாடல் அழைத்து வாய்ந்திருக்கும் இந்த நேரம் காலை 9:42. இனிய காலை பொழுதில் முக்கியமான சிந்தனைக்கு நாங்கள் வரலாம். ஒருவர் தனது எதிர்காலம் இருண்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் தொடர்ந்து யோசனையில் இருக்கின்றார். தான் எடுக்கும் முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லையே என்ற ஒரு எண்ணம் அவர் மனதை தொடர்ந்து சோர்வடைய செய்து கொண்டிருக்கின்றது. வழக்கம் போல ஒரு நாள் அவர் நடைப்பயிற்சிக்கு செல்கின்ற போது அவர் செல்லக்கூடிய வழியில் ஒரு மனிதன் ஒரு பெரிய பாறையை சம்மட்டியால் உடைத்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார். சற்று நேரம் நின்று நிதானித்து அவன் செய்யக்கூடிய அந்த செயல்களை அவர் கவனிக்கின்றார். அந்த மனிதனோ வியர்வை வழிய தனது முழு வலிமையையும் பயன்படுத்தி பாறையை தொடர்ந்து அடித்து கொண்டிருப்பதை அவர் கவனிக்கின்றார். 20 அடிகள், 50 அடிகள், 100 அடிகள் பாறை அசையவே இல்லை. திடீரென்று இதுவரை நேரமும் அவன் அடித்தது மாதிரி அவ்வளவு பலமான அடியாக இல்லாமல் ஒரு மெல்லிய அடிக்கு அந்த பாறை உடைந்து 2 துண்டாகி போகின்றது. எதிர்பாராத ஒரு அடியில் பாறை படாரென்று பிளந்து நிற்கின்றது. இப்போது அதை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர் யோசிக்கின்றார், பாறையை உடைத்தது அந்த கடைசி அடிதானா, அல்லது அந்த பாறையின் மீது இவ்வளவு நேரமும் விழுந்திருக்கக்கூடிய எல்லா அந்த அடிகளும் சேர்ந்துதான் இந்த பாறையை உடையும் நிலைக்கு கொண்டு வந்ததா, அவ்வளவு வலிமையானவையா அந்த முதல் அடிகள் என்று சொல்லி அவர் பல கேள்விகளை தனக்குள்ளே கேட்கின்றார். உள்ளுணர்வு அவருக்கு பதிலளிக்கின்றது. அந்த கடைசி அடிக்கு முன் விழுந்த அத்தனை அடிகளும் சேர்ந்துதான் இந்த பாறையை உடைத்தன என்ற முடிவை அவர் எடுக்கின்றார். இந்த உண்மையை உணர்ந்த அவர் மனதில் இருந்த சோர்வு விலகியவராக தனது பாதையை தொடர்கின்றார். வெற்றி என்பது ஒரே இரவில் கிடைப்பதில்லை. தொடர் முயற்சிகள் உடனே பலன் தராவிட்டாலும் அவை வீணாகி போவதில்லை என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுதல் அவசியம். சோர்வில்லாமல் தொடர்ந்து உழைக்கின்ற போதுதான் பாறை மாதிரியான அந்த தடைகளும் உடைந்து நிச்சயம் வெற்றியங்கள் வசப்படும் என்பது தொடர்பாக நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்க்கை என்பது ஒரு நேர்கோடான பயணம் அல்ல. மேடு பள்ளங்கள், வெற்றிகள் மற்றும் தோல்விகள் நிறைந்த ஒரு நீண்ட பயணமாகத்தான் இருக்கின்றது. இந்த பயணத்தில் நம்மை இலக்கை நோக்கி தடையில்லாமல் அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு எரிபொருளாகத்தான் இந்த தொடர் முயற்சி வந்து அமைகின்றது. ஒருவர் வந்து இவ்வளவுதான் திறமசாலியாக இருந்தாலும் அவரிடம் தொடர்ச்சியான முயற்சி இல்லை என்று சொன்னால் அவரால் நீண்ட கால வெற்றியை பெற முடியாது. அதே நேரத்தில் பெற்றுக்கொண்ட வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளவும் கூட முடியாது. அதே நேரம் சராசரி திறமை கொண்ட ஒருவர் கூட தனது விடாமுயற்சியினால் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனைகளை படைக்க முடியும். தோல்விகளை நாங்கள் சந்திக்கின்ற போது சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக கொண்டு மீண்டும் எழுவதுதான் உண்மையான முயற்சியாகின்றது. இந்த முயற்சியை பற்றி தான் திருக்குறள் அழகாக பல விதங்களில் சொல்லுகின்றது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒருவருக்கு செல்வத்தையும் தேவையையும் நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும், பெற்று செல்வத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் முயற்சி செய்யாமல் சோம்பறியாக இருப்பது வறுமையைத்தான் வாரி வாரி வழங்கும் என்று சொல்லித்தான் அந்த நேரடி பொருள் இங்கு சொல்லப்படுகின்றது. தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்பது இன்னும் ஒரு குரல். விதியே தடுத்தாலும் கூட நாங்கள் தொடர் உழைப்பை செய்கின்ற போது அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த குரலங்களுக்கு உணர்த்துகின்றது. வெற்றிக்கான வழிகளாக முக்கியமான ஒரு சில வழிகளை இங்கு சொல்லுகின்றார்கள். இலக்கை தீர்மானித்தல் என்பது முதல் அவசியம். வாழ்வில் நாங்கள் இதை அடைய விரும்புகின்றோம் என்பதில் தெளிவான ஒரு பார்வை எங்களிடம் இருக்க வேண்டும். அடுத்ததுதான் தோல்விகளை ஏற்றல். தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான ஒரு புதிய வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியம். அடுத்து தொடர் உழைப்பு, அந்த இலக்கை நோக்கியதாக அது அமைதல் மிக மிக அவசியமாகின்றது. சூழ்நிலைகள் வந்து சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட தினமும் எங்களது இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடியாவது நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டே இருத்தல் அவசியமாகின்றது. ஒரு நதியொன்றை நிறுத்துவதற்கு பாறைகளால் முடியவே முடியாது. அது தன் தொடர் முயற்சியினால் புதிய பாதையை உருவாக்கி கொண்டு பயணித்து கடலை சென்றடைவது போலதான் எங்களது வாழ்க்கையில் வரும் தடைகளை கண்டு நாங்கள் எங்களது முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ச்சியான அந்த முயற்சியுடன் உழைத்தால் விரும்பிய இலக்கை நிச்சயம் அடையலாம் என்பதைத்தான் இன்றைய நாளின் முக்கியமான சிந்தனையாகவும் கூட நாங்களும் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:47 ஆகியிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளைகொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ்.
3: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6474598669.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS.

திங்கட்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 10 மணி ஆகி இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை வந்து எரிபொருள் விலை அதிகரித்து மீண்டும் வார இறுதியில் ஒரு சில சதங்கள் குறைவடைந்திருந்தன. இன்றைய தினம் நீங்கள் என்ன விலைக்கு எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கின்றதோ அதே விலையில் தான் நாளைக்கு செப்டம்பர் 15 எரிபொருளை பெற இருக்கின்றீர்கள் என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சூரிய ஒளிச்சத்துடன் கூடிய ஒரு அழகான திங்கட்கிழமை காலை இப்பொழுதே நாங்கள் இப்போது அனுபவிக்கின்றோம். 14 வெப்பநிலையாக இருக்கின்றது, 14 உணர்கின்றோம். தெளிவான வானம் சூரிய ஒளிச்சத்துக்கு நிறையவே வழிவிட்டு இருக்கின்றது. பிரதானமாக வெயில்தான் இன்றைக்கு முழுவதுமே பகல் வேலை நிறைந்திருக்கும். 7:30 சூரியன் என்று அஸ்தமிக்கும். அதுவரைக்கும் வெளிச்சத்தை தொடர்ந்து நாங்கள் காணலாம். 20 வரை மட்டுமே வெப்பநிலை உயர்ந்து 20 டிகிரி செல்சியஸே கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவில் 14 வெப்பநிலையும் 13 உணர்லையும் இருக்கும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மதியம் சூரிய ஒளிச்சத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். மாலை பொழுதில் கொஞ்சம் மழை தூரல் இருக்கலாம். 22 வெப்பநிலை 24 வரை தான் நாளைக்கு உணரப்போகின்றோம். புதன்கிழமையை பொறுத்தளவில் 24 வெப்பநிலையாகவும் 27 உணர்லையாகவும் இருக்கும். சூரிய ஒளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். பிற்பகல் வேளை பிரதானமாக வெயிலோடு இருக்கப் போகின்றது. இரவு பொழுதில் மழை தூரலாம். வியாழன் காலையிலும் கூட ஷவர்ஸுக்கான சாத்தியம் இருக்கின்றதாம். 10-15 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்கும். அதுக்கு பிறகு மழை ஓய்ந்து சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கும். மதிய பொழுதிலும் வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 22 வெப்பநிலை 25 வரை வியாழக்கிழமையின் கூடிய உணர்லையே நாங்கள் உணரப்போகின்றோம். அடுத்த வெள்ளிக்கிழமையை பார்த்தால் 22 வெப்பநிலையாக இருக்கும், 24 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் இருக்கின்ற ஒரு வெள்ளிக்கிழமையாக அது வரப்போகின்றது. வீக்கெண்டின் நிலைமைகளை பொறுத்தளவில் மழை இருக்கலாம். சனிக்கிழமை மாலை இரவு பொழுதில் சற்று அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போது ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட மழைக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு 22-23 என்று சொல்லித்தான் வெப்பநிலை அன்றைக்கு வருகின்ற வார இறுதியில் இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். இன்றைக்கு வந்து செப்டம்பர் 14 நோவஸ்கோஷியாவை தாக்கியிருக்கின்ற ஒரு மிக பெரிய ஒரு சூறாவளி அதன் தாக்கம் வந்து என்ற நினைவு கூறப்படுகின்றது. நோவஸ்கோஷியாவில் வந்து செப்டம்பர் 14 இதே நாளில் 1996 திடீரென்ற ஒரு வெள்ளப்பெருக்கையும் காற்று ஏற்படுத்தக்கூடிய பலத்த சேதத்தையும் ஒரு சூறாவளி ஹரிகேன் ஹாட்டன்ஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருந்த அந்த சூறாவளி வந்து ஏற்படுத்தியிருந்தது என்பது தொடர்பாகத்தான் இங்கு நினைவு படுத்தியிருக்கின்றார்கள். செப்டம்பர் 14 மாலை வேளையில் தானாம் நோவோஸ்கிஷியாவில் கரையை கடந்திருக்கக்கூடிய அந்த வழியில் கரேபியன் கடலின் சில பகுதிகளை தாக்கிய அந்த புயல் அமைப்பு வந்து மிக பலத்த காற்று சேதத்தையும் திடீர் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தி சென்றதாகத்தான் இங்கு அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 1996 செப்டம்பர் மாதத்தின் ஆரம்பத்திலேயே இந்த ஹாட்டன்ஸ் வந்து ஒரு ட்ரொபிக்கல் ஸ்டோமாக ஆரம்பித்திருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பலம் அதிகரித்து அப்போதைய அந்த காலத்தில் நீடித்திருக்கக்கூடிய அந்த ஒரு வெப்பமான சூழ்நிலை அட்லாண்டிக் கடலில் அது மீண்டும் அதிக பலம் பெறுவதற்கு வாய்ப்பை உருவாகி இருந்ததாம். செப்டம்பர் 9 130 கிலோமீட்டர் அவர் ஒரு காற்றின் வேகத்தோடு போர்ட்டோரிக்கோவில் பெரும் பாதிப்பை அந்த சூறாவளி ஏற்படுத்தி இருந்தது. அந்த போர்ட்டோரிக்கோவில் இருக்கக்கூடிய கரடுமுரடான மலைப்பாங்கான பிரதேசத்தில் ஒரு 500 மில்லிமீட்டர் ஆஃப் மழையை ஏற்படுத்தி இருந்ததாம் அந்த ஒரு சூறாவளி என்பதை இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். பலர் உயிரிழக்கவும் கூட அது காரணமாக இருந்தது. அதுக்கு பிறகு அது அந்த கேட்டகரி 4 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்டோமில் இருந்து சற்று பலம் இழந்து செப்டம்பர் 12 கனடாவின் நோவாஸ்கோஷியாவை நோக்கியது நகரத் தொடங்கியது. அட்லாண்டிக் கனடா பகுதியில் அதன் தாக்கம் உணரப்பட தொடங்கியது என்பதை சொல்லியிருந்தார்கள். செப்டம்பர் 14 தான் கேட்டகரி 1 ஸ்டோமாக அது நோவாஸ்கோஷியாவின் ஹார்பர் பகுதியை மிக பலத்த சேதத்திற்குள் கொண்டு வந்தது என்று சொல்லி அந்த விவரங்கள் இன்று நினைவுபடுத்தப்படுகின்றன. 50-100 மில்லிமீட்டரிலும் பார்க்க அதிகரித்த மழையை அந்த நேரத்திலே நோவாஸ்கோஷியா பெற்றிருந்தது என்பது தொடர்பாகவும் கூறியிருக்கின்றார்கள். இது வந்து உள்ளூரில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியும் அந்த இடங்கள் வந்து பாதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்பதும் இங்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. 10:04 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் காலை 10:09 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். கடந்த ஒரு வார காலமாக, அதிலும் குறிப்பாக இந்த வார இறுதிக்கு பிறகு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன, நிறையவே பேசப்படுகின்றன. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு, அதன் நிறுவனங்களின் தலைவர்கள் அதன் மேம்பாட்டு வேகத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து ஆசியா மற்றும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள தொழில்நுட்ப பங்குகள் சரிந்திருக்கின்றமை தொடர்பான இன்றைய முக்கிய செய்திகளையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த AI கம்பெனி Anthropic என்று சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனியின் தலைவர் டாரியோ அமடோய், இவர் வந்து கடந்த சனிக்கிழமை முக்கியமான ஒரு வேண்டுகோளை முன் வைத்திருந்தார். அது என்னென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஒரு சொன்னால், ஏதேனும் தீவிரமாக தவறாக நடக்கும் அபாயத்தை குறைப்பதற்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் மேம்பாட்டு வேகம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் சனிக்கிழமை அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் எலான் மஸ்க் அவர்களும் கூட இந்த கருத்தை ஆதரித்திருந்தார் என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதை தாண்டி OpenAI அதன் CEO சாம் ஆல்ட்மேன் என்ன சொன்னார் என்று சொல்லி பார்த்தால், செயற்கை நுண்ணறிவு திறன்களை நாங்கள் மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு தரநிலைகள் இன்னும் சரியான வகையில் இல்லை என்று சொல்லித்தான் அவர் கூறியிருக்கின்றார். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நாங்கள் சரியாக அதனை செட் பண்ணி ஒரு வரையறையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த OpenAI CEOவின் தகவலாகவும் கூட காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த Anthropic நிறுவனத்திலிருந்து விலகியிருந்த ஆய்வாளராக சொல்லப்படக்கூடிய ஜாக்கப் காக்சன், அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை உருவாக்கக்கூடிய பணியாளர்கள் மனித குலத்தின் எதிர்காலத்தை குறித்து உண்மையாகவே அஞ்சுகின்றார்கள் என்று சொல்லித்தான் அதனை உருவாக்கியவர்கள் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய மனநிலை தொடர்பாகவும் ஒரு முக்கியமான கருத்தை அவர் வெளியிட்டிருந்ததையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக வெளியிடப்பட்டதை தொடர்ந்துதான் ஆசியா ஐரோப்பியா பங்குச்சந்தைகள் அதன் வளர்ச்சி வந்து சரிந்திருக்கின்றது சற்று. எனவே இந்த நிலையில் சற்று முன்னர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க பங்கு சந்தை என்று சொல்லி பார்த்தால் அங்கும் கூட சற்று ஒரு பின்னடைவு இப்போது அவதானிக்கப்படுவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் முக்கிய பங்கு சந்தைகள் எல்லாமே சரிவுடன் தான் இன்று தொடங்கியிருப்பதாக இப்போதைய இந்த தகவல்களையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாஷ்டாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பங்கு சந்தை அதன் ஆரம்ப வர்த்தகத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பங்குகள் வந்து 1.2% வந்து சரிவை இன்று காலையில் சந்தித்திருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் ஏனைய பங்கு சந்தைகளிலும் கூட சரிவுகள், அதுவும் இந்த தொழில்நுட்பம் தொடர்பான அந்த பங்கு சந்தைகளில் பெரிய அளவிலே சரிவுகள் இன்று அவதானிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த துறைகளில் வந்து மலைக்க வைக்கக்கூடிய அளவிலான பணம் முதலீடு செய்யப்பட இருப்பதன் காரணமாக இந்த நிறுவனங்கள் வந்து எப்படி செயல்பட போகின்றன என்பதை முதலீட்டாளர்கள் வந்து மிக மிக உன்னிப்பாக இப்போது அவதானிக்க தொடங்குகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இன்றைக்கு அதிகம் பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI என்று சொல்லி நாங்கள் சுருக்கமாக அழைக்கக்கூடிய அந்த விடயம் என்று சொல்லி பார்த்தால், இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அது மனித மூளை எப்படி செயல்படுகின்றதோ, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி அதனோடு தொடர்பு கொண்டதாக கூட அதனால் பல விடயங்களை ஆற்ற முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பேட்டர்ன் ஸ்பாட்டிங், மேக்கிங் ப்ரெடிக்ஷன்ஸ், சால்விங் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லி எங்களது மூளை என்னென்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இயற்கை வடிவமைத்திருக்கின்றதோ, அதே மாதிரி தான் நாங்கள் செயற்கையாகவே ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். வடிவங்களை கண்டறியக்கூடியதாகவும் தொடர்ந்து என்ன நடைபெறப் போகின்றது, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது தொடர்பான கணிப்புகளை செய்யக்கூடியதாகவும் மற்றும் சிக்கல்களை தீர்க்கக்கூடியதாகவும் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனித மூளை மாதிரியே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஹியூமனிட்டிக்கு, மனித குலத்துக்கு அது பேரழிவை தருமா என்பது தொடர்பான கேள்விகள் தான் இப்போது எழுப்பப்பட்டிருந்தாலும், அது குறித்து வந்து மிக மிக குறைவான உறுதிப்படுத்தல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாகலாம் என்பது தொடர்பான கருத்துக்கள் தான் இப்போது அதிகம் பேசப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் அந்த ஒரு வளர்ச்சி வேகத்தை குறைப்பது என்பது சாத்தியமாகுமா என்று சொல்லி கேட்டால், அது தொடர்பான அந்த கட்டுப்பாடுகள் அல்லது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த உடன்படிக்கைகள், அக்ரிமெண்ட்ஸ் வந்து எட்டப்படுதல் கொஞ்சம் எளிதான ஒரு விடயம் அல்ல என்பதைத்தான் இப்போது பல்வேறுபட்ட
எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இருந்தாலும் அது அதிகம் பேசப்படுவது என்பது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தின் அளவை சற்று குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்போது கொடுக்கலாம் என்பது தொடர்பான முக்கியமான தகவல்களைத்தான் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் வந்து பல சமயங்களில் உணர்ந்து கொள்வதே இல்லை இந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஏஐயோடு இப்போது தொடர்பு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி பார்த்தால், ஒவ்வொரு நாளுமே நாங்கள் அன்றாடம் எந்த அளவுக்கு இந்த ஏஐயோடு ஊடாடுகிறீர்கள், அதாவது தொடர்பு கொள்ளுகின்றீர்கள் என்று சொல்லி நாங்கள் உணராமல்தான் பெரும்பாலும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கூகுளிலே ஒரு விடயத்தை நாங்கள் தேடுகின்றோம் என்று சொன்னால் அதுக்கு முதலாவதாக எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஒரு தரவு திரட்டல் என்று சொல்லி பார்த்தால் அது ஏஐ ஓவர்வியூ என்று சொல்லித்தான் முதலாவதாகவே வரக்கூடியதாக இருக்கும். அந்த டாப் ஆஃப் த பேஜிலே அதனைத்தான் நாங்கள் காண முடிகின்றது. எனவே இப்படி பல விடயங்களையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எங்களுக்கு தானாகவே கொண்டு வந்து எங்களது கையில் அப்படி ஒரு வெண்ணெய் திரண்டது மாதிரி தரக்கூடிய நிலையில் இருப்பதன் காரணமாக நாங்கள் எங்களை அறியாமலேயே அதனோடு அதிகம் தொடர்பு கொள்ளுகின்றோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய அளவில் நன்மை இருக்கின்றது என்பதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். மருத்துவத்துறைகள் உட்பட பல்வேறுபட்ட ஆய்வுத்துறைகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் பங்களிப்பு மிக மிக பிரம்மாண்டமாக இருப்பதன் காரணமாக பல அரசாங்கங்கள் வந்து பல மில்லியன் கணக்கான நிதியை அந்த துறைகளின் முன்னேற்றத்திற்காக ஒதுக்கி வருவதையும் கூட இங்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் முக்கியமான இந்த அமெரிக்க நிறுவனங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் வளர்ச்சி வேகத்தை குறைக்குமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தால், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் கூட அது தொடர்பான ஒரு கருத்தை தான் பகிர்ந்திருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால், நாங்கள் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு துறையில் கொஞ்சம் பின்தங்குவோமாக இருந்தால் சைனா வந்து எங்களை பின்னுக்கு தள்ளி தான் முன்னுக்கு வந்துவிடும் என்று சொல்லித்தான் ஒரு கருத்தை அவர் பகிர்ந்திருந்தார். இருந்தாலும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த ஏஐ தொடர்பான அச்சுறுத்தலை குறைத்து மதிப்பிடுகின்றார் என்று சொல்லித்தான் பலர் தங்களது கண்டனங்களையும் கூட வெளியிட்டிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் சைனாவின் ஸ்பை சீஃபும் கூட இந்த மிக பலமான இந்த ஏஐ கவர்னன்ஸ் தொடர்பான அழைப்பை தான் விடுத்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு விடயத்தில் நாங்கள் வந்து வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை சமநிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் சைனாவின் உயர்மட்ட உளவுத்துறை அதிகாரி அவர் கூறியிருப்பதாகவும் இன்றைய செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே அமெரிக்கா பின்தங்கினால் சைனா வந்து அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது என்பதை தான் செய்தி ஊடகங்களும் கூட சுட்டிக்காட்டியிருக்கின்றன. ஏனென்றால் செயற்கை நுண்ணறிவின் உலகளாவிய நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி சைனா நீண்ட காலமாக வலியுறுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. கடந்த வார இறுதியில் வந்து இந்தியாவில் ஒரு கூட்டம் நடைபெற்ற போது அதில் திறந்த மூல தொழில்நுட்பத்தையும் அதன் பகிர்வையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங் அதில் கலந்து கொண்ட நாடுகளையும் வலியுறுத்தியிருப்பதையும் இங்கு மீண்டும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லலாம். இந்த மாதத்தின் இறுதியில் சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வாஷிங்டனில் சந்திக்க இருப்பது தொடர்பான ஒரு அஜெண்டாவும் கூட உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதில் இந்த ஏஐ தொடர்பான பேச்சுக்கள் மிக மிக பிரதானமாக இடம் பெறலாம் என்பது தொடர்பான செய்திகளும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:18 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன்சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
3: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 அவர் கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ. 6475 2 2564. Legacy Learning Hub.ca.
4: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

நாளை உலகம் இல்லை என்று ஆனால் அழகை என்ன செய்வான்னு சொல்லி காதலை சொல்லியது இந்த பாடல். அந்த பாடல் வரிகளை நீங்க கவனமாக கேட்டிருந்தால் பல விடயங்களை புரிந்து கொள்ளலாம். கடல் நிலமாகும், நிலம் கடலாகும், ஆனால் பூமி மறிப்பதில்லை என்று சொல்லி பாடல் சொல்லுகின்றது. ஆனால் புதிய ஆய்வு அதை சொல்லவில்லை. சற்று வித்தியாசமான ஒரு முடிவைத்தான் அது வெளியிட்டிருக்கின்றது. ஹிமாலய பிரதேசம், அதில் இருக்கக்கூடிய அந்த பனிப்படலங்கள் கிளேசியர்ஸ் வந்து இப்போது ஆபத்தான ஒரு உச்ச வரம்பை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த புதிய ஆய்வு முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. மிக விரைவான பனி உருகுதல் அந்த இடங்களில் கிளேசியல் லேக்ஸை உருவாக்கி ஒரு நிலைத்தன்மையை குலைத்து தொடர்ச்சியாகவே அந்த மலைப்பிரதேசங்களில் படர்ந்திருக்கின்ற அந்த பனிப்படலங்கள் உருகி தொடர் வெள்ளத்தையும் அல்லது பல்வேறுபட்ட இடங்களில் பனி உருகி அது தரக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள காரணமாக அமையப் போகின்றது என்று சொல்லித்தான் இப்போது ஒரு புதிய ஆய்வை செய்திருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் எல்லோருக்கும் தெரியும். நேபாளத்தை கடந்த மாதத்தின் இறுதிப்பகுதியில் 26ஆம் தேதி ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஒலுக்கியிருக்கக்கூடிய ஒரு திடீர் வெள்ளம். அதில் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் உலகமெங்கிலும் இருந்து பயணித்திருக்கக்கூடிய பல சுற்றுலா பயணிகளும் கூட உயிரிழந்திருந்தார்கள். உறுதிப்படுத்தப்பட்ட உயிரிழப்புகள் 1300 தாண்டி இருக்கின்றது. இன்னும் பலரை காணவில்லை என்பதும் கூட தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்ற நிலையில்தான் சேஞ்சிங் ஹிமாலயன் என்வாயன்மெண்ட் தொடர்பான ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை ஒன்றைத்தான் இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் என்ன சொல்லப்படுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், கடந்த ஒரு தசாப்தத்திற்கு முன்பு இருந்திருக்கக்கூடிய நிலையிலும் பார்க்க ஹிமாலயன் கிளேசியர்ஸ் வந்து 65% மிக விரைவாக இழக்கப்படுகின்றது என்பதைத்தான் ஒரு குளோபல் கன்சல்டன்சி சிஸ்டமிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குரூப் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்டிகிரேட்டட் மவுண்டன் இனிஷியேட்டிவ் அண்ட் வித் டெக்னிக்கல் கண்ட்ரிபியூஷன்ஸ் என்று சொல்லித்தான் ஒரு இன்னமொரு அமைப்பு இருக்கின்றது. இது வந்து இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் இன்டிகிரேட்டட் மவுண்டன் டெவலப்மெண்ட், ஐசி மோடன் சொல்லி சுருக்கமாக அழைப்பார்கள். எனவே அதன் ஒரு கிளை அமைப்பாக இருக்கின்றது. எனவே இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஹிமாலய பகுதியை ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றன. ஆனால் இந்த ஹிமாலய மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 40,000 அதிகமாக இருக்கின்ற அந்த கிளேசியஸில் வெறும் 21 மட்டும்தான் நாங்கள் இந்த ஆய்வில் கண்காணித்தோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் ஹிமாலய கரகோரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளேசியஸ் அவதானிக்கப்பட்டுதான் இப்போதே இந்த ரிப்போர்ட் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இது வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் லேண்ட்ஸ்கேப் மிக விரைவான மாற்றத்திற்கு உட்படுகின்றது என்பதைத்தான் வெளிக்காட்டுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே இந்த பனி உருகுதல் அந்த பனிப்படலங்குக்கு கீழான ஒரு உருகுதல் நிகழ்ந்து அது வந்து அந்த இடங்களில் கிளேசியல் லேக்கை உருவாக்குகின்றது. அது அந்த பனி ஏரிக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பனிப்படலங்களின் நிலைத்தன்மையை பெரிய அளவிலே கேள்விக்குறிக்கு உள்ளாக்குகின்றது. எனவே இப்போது நேபாளம் சந்தித்தது மாதிரியான அந்த திடீர் வெள்ளங்களை மலை சரிவுகளில் ஏற்படுத்தி பெரும் அழிவுக்கு அவை காரணமாக அமையலாம் என்று சொல்லித்தான் இந்த புதிய ஆய்வறிக்கையில் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் இந்தியா வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்து நிலையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கின்றது என்பது தொடர்பான முக்கியமான பல தகவல்களையும் கூட இந்த கட்டுரையில் வந்து இப்போது பகிர்ந்திருப்பதைத்தான் இங்கு காண முடிகின்றது. பனிப்பாறைகள் உருகின்ற போது பாறை மற்றும் பனிக்கட்டியின் நிலையற்ற படிவங்களால் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அந்த விரிவடைந்து வரக்கூடிய ஏரிகளை அவை அங்கே ஏற்படுத்தலாம். அதே நேரம் வெவ்வேறு இடங்களில் இந்த குளோபல் வார்மிங் நிகழ்கின்றது. அது இமாலயமலை பகுதியையும் கூட பாதிக்கின்றது. எனவே நிரந்தர பனி இன்னமும் கொஞ்சம் நிலை உலைகின்றது. அதன் காரணமாக வெப்பநிலை உயர்கின்ற போது உருகக்கூடிய நிரந்தரமான உறைந்த பகுதிகள் மற்றும் உயரமான மலை சரிவுகளாக இவை தொடர் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியத்தை கொண்டிருக்கின்றன என்று சொல்லித்தான் அந்த அறிக்கையின் முடிவிலே தெரிவித்திருக்கின்றார்கள். அதில் இந்தியாவில் ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுகளும் கூட இதை உறுதிப்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் நிலப்பரப்பை பார்த்தோம் என்று சொன்னால் வெறும் ஒரு 18% பகுதி மட்டும்தான் இது மேமலை பகுதியை சேர்ந்ததாக காணப்படுகின்றதாம். ஆனால் அந்த பெரிய நாட்டில் நடக்கக்கூடிய 35% டிசாஸ்டர்ஸில்
அந்த நாட்டில் நிகழக்கூடிய அந்த டிசாஸ்டர்ஸில் 35% வந்து இந்த இமயமலை பிராந்தியங்களில் தான் நிகழ்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2025 இமயமலை பகுதியில், அதுவும் இந்திய இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய 189 ஆபத்தான ஏரிகள் குறித்து ஒரு மதிப்பீடு வெளியிடப்பட்டது. அதில் 56 கிளேசியல் லேக்ஸ் வந்து மிக மிக அதிக ஆபத்தானவை என்று சொல்லியும் கூட வகைப்படுத்தப்பட்டிருந்ததாக கடந்த ஜூலை மாதத்தில் இந்திய அரசாங்கம் வந்து அதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தொடர்ச்சியாக அந்த பனிப்பாறைகளை தாங்கள் கண்காணித்து வருகின்றோம் என்று சொல்லியும் இந்திய அரசாங்கம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. 2023 சிக்கிம் அங்கு வந்து இதே மாதிரி ஒரு பனிப்பாறை ஏறி உடைந்ததன் காரணமாக, கிளேசியல் லேக் ஒன்று உடைந்து அதிலிருந்து நீர்வழி வந்ததன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது ஒரு 70 பேர் உயிரிழந்திருந்தார்கள். வீதிகள் மற்றும் பாலங்கள், இந்த நீர்மின் நிலையங்கள் போன்றவை மிக அதிகமான சேதத்தை சந்தித்திருந்தன. அதற்கு முன்பு 2021 கூட உத்தரகண்ட் அங்கு வந்து இதே மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதில் 2 பள்ளத்தாக்குகள், ரிஷிகங்கா மற்றும் தௌலிகங்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகள் வழியாக வெள்ளம் பாய்ந்ததன் காரணமாக 200 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். இது வெள்ள அபாயங்களாக மட்டும் இருக்க போவதில்லை என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இமயமலை பகுதி என்று சொல்லி பார்த்தால் தென்கிழக்கு ஆசியா அல்லது தென்னாசியா முழுவதுமே பல கோடி மக்களை வாழ வைக்கக்கூடிய, நதிகளுக்கான நீர்வளங்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய இயற்கையான நீர்வள அமைப்புகளாகவும் கூட காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஐசிமோண்ட் தயாரித்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலே பார்த்தால், பெரும்பாலான இந்த இந்துக்குஷ் இமயமலை நதிப்படுகைகளில் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் உச்ச நீரோட்ட நிலை காணப்படுவதாகவும் கூட எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது அதன் கருத்து நினைச்சனால், பனிப்பாறை உருகி வரும் நீரின் ஓட்டம் அதிகபட்ச அளவை எட்டியதுக்கு பிறகு பனிப்பாறைகள் அதன் நிறையை இழப்பதன் காரணமாக அந்த நீர்மட்டம், அதாவது அந்த பீக் வாட்டர் வந்து குறைய தொடங்கும் என்று சொல்லித்தான் அது முக்கியமான ஒரு விடயமாக இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய நீர்வளம் வந்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 20% பங்கிற்கு அடிப்படையாக அமைகின்றது என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். கோதுமை, அரிசி, தேயிலை, நீர்மின் உற்பத்தி மற்றும் இந்த யாத்திரைகள் சார்ந்த பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாமே இந்த இமயமலை பிராந்தியத்தை சார்ந்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் முக்கியத்துவத்தை இதிலிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரம் இந்த இமயமலை பகுதி வந்து அதிகம் பனி இருக்கக்கூடிய இந்த ஆர்டிக் அந்தார்டிக் மாதிரியான இன்னொரு பகுதியாக இருக்கின்றதாம். ஆனால் ஆர்டிக்கோ அல்லது அந்தார்டிக்கோ எந்த அளவுக்கு மக்கள் அதனை சூழ வாழ அத ஒரு பகுதிகளாக இருக்கின்றன, இமயமலையில் ஏற்படக்கூடிய சிறிய ஒரு மாற்றமே மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கான பாதிப்பை கொண்டு வரும், அவர்களது அந்த வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறிக்குள்ளாக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் திடீர் வெள்ளங்கள் மாதிரியான மக்களுக்கான அந்த ஆபத்துக்களும் அதன் மூலமாக உருவாகுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த கிளேசியஸ் உருகுவதற்கான காரணங்களில் 1/3 அந்த காரணம் வந்து அங்கு உருவாகக்கூடிய அந்த பிளாக் கார்பன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கார்பனினால் உருவாகுகின்றதாம். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த செங்கல் சூளைகள் அதிகம் அந்த பகுதிகளில் செயற்படுகின்றனவாம். இந்த செங்கல் அவற்றை எரிக்கக்கூடிய அந்த சூளைகளில் இருந்து இந்த பிளாக் கார்பன் உருவாகுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து இந்த பனி மற்றும் உறைபனியின் மேல் படிந்து அது வந்து ஒரு கருப்பு நிறத்தை அங்கு உருவாக்கி அது சூரிய ஒளியை வந்து அதிகமாக உறிஞ்சி அந்த அந்த பனிப்பாறைகள் உருகக்கூடிய வேகத்தை அதிகரிப்பதாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உலக அளவிலே இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அதன் எமிஷனை போல அல்லாமல் இந்த பிளாக் கார்பன் ஏற்படுத்தக்கூடிய பொல்யூஷன் என்பது இந்தியாவையும் அதனை சூழ இருக்கக்கூடிய நாடுகளையும் மிக அதிகமாக பாதிக்கின்றது என்று சொன்னாலும், மிக விரைவாகவே அதனை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் எடுக்கலாம் என்று சொல்லியும் அந்த ரிப்போர்ட்டில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இமயமலை வந்து ஒரு திருப்பு முனையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இதன் காரணமாக மிக அதிக அளவிலான மக்களது வாழ்வாதாரங்களும் கேள்விக்குறியாக இருக்கின்றன என்று சொல்லியும் இந்த சிஸ்டமிக் நிறுவனத்தின் இயக்குநர் தெரிவித்திருக்கின்றார். வேகமான கட்டுப்பாடுகள் தான் அந்த பகுதியை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் கடைசியில் இப்போது அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்படுகின்றது. 10:42 நிமிடம்.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM. SHN Foundation 8 Patil. உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committeeyil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 New Delhi டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
7: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
8: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: கட்டணம் 1999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 தேதி வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்ப்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
0: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

திங்கட்கிழமை காலை வேளையில் எஸ்டிஎஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். எஸ்டிஎஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்டிஎஃப்எம் தமிழ், யூடியூபில் எஸ்டிஎஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும், எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதை சொல்கின்றார்கள். 16 வெப்பநிலை, இப்போது 16 தான் உணரப்படுகின்றது. இன்று வெப்பநிலை உயர்வாக 20 மட்டுமே இருக்கும். உடல்நிலையும் 20°C தான் இன்று தொடப்போகின்றது. அதிகபட்சமாக இரவில் 14-13°C இரவின் உடல்நிலையாகவும் இருக்கும். இரவு 7:30 சூரியன் இன்று மறைந்து விடுவார். விரைவான ஒரு சூரிய அஸ்தமனத்தை இன்று நாங்கள் சந்திக்க போன்ற முக்கியமான ஒரு விடயத்தை இங்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆபிஷியலான சம்மர் சீசன், அதன் நிறைவான முழுமையான வாரத்தை நாங்கள் அனுபவிக்க தொடங்குகின்றோம். இன்னும் ஒரே ஒரு வார காலம் இருக்கின்றது. அடுத்த செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 22 உத்தியோகபூர்வமாக நாங்கள் இலையுதிர் காலத்துக்குள்ளே நூலே போகின்றோம். எனவே கோடை காலத்தின் இந்த 2026 கோடை காலத்தின் முழுமையான நிறைவான ஒரு வாரத்தை தான் நாங்கள் இப்போது அனுபவிக்க தொடங்குகின்றோம் என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எனவே மிச்சம் மீது இருக்கக்கூடிய வெளிப்புற நடவடிக்கைகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கும் இந்த காலப்பகுதி என்பதையும் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமையை பொறுத்தளவில் சூரிய ஒளிச்சதை காணலாம். காலை மதியம் வெளிச்சம் இருக்கும். மாலை பொழுதில் மெல்லிய மலைத்துறையில் இருக்கலாம். 22 வெப்பநிலை, 24 உணரப்போகின்றோம். புதன்கிழமையை பார்த்தால் பிரதானமாக வெயிலோடு இருக்கும். பகல் வேலை 24 வெப்பநிலை, 27 வரை உடல்நிலை உயர்வை எதிர்பார்க்கின்றார்கள். வியாழக்கிழமை காலையில் மழை இருக்குமாம், 10-15 mm. அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. மதியம் வெளிச்சம் அதிகம் இருக்கும். 22 வெப்பநிலை, 25 உணரப்போகின்றோம். இது வியாழக்கிழமையின் கூடிய உணர்நிலை வெப்பநிலை. வெள்ளிக்கிழமை பொறுத்தளவில் பிரதானமாக வெயில் தான் இருக்குமாம். 22 வரை வெப்பநிலை உயர்ந்து 24 உணரப்போகின்றோம். வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை பகல் வேளை வரைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கும். மாலையிலிருந்து மழை தொடங்கலாம். ஞாயிற்றுக்கிழமையும் மழை தூளுக்கான வாய்ப்புகளை தான் மிக அதிகமாகவே இப்போது சொல்லியிருக்கின்றார்கள். 22 அண்மித்ததாக வார இறுதியின் வெப்பநிலை உணர்நிலை இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. 11:04 ஆகியிருக்கின்றது. ரஷ்யன் ட்ரோன் ஒன்று யுக்ரைன் போலண்ட் போர்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு ட்ரெயின் ஒன்றை தாக்கியிருக்கின்றது. அது தாக்கியிருக்கக்கூடிய அந்த நேரம் வந்து மிக முக்கியமானதாக இங்கு பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஃபார்மர் யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் மற்றும் டாப் யூரோப்பியன் செக்யூரிட்டி ஆஃபீஷியல்ஸ் அந்த பகுதியின் ஊடாக இன்னும் ஒரு ட்ரெயினில் கடந்து சென்றதை தொடர்ந்துதான் இந்த ட்ரோன் தாக்குதல் அந்த பகுதியில் பயணித்திருக்கின்ற இன்னும் ஒரு ட்ரெயின் மீது நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. யஹோடின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த ட்ரோன் தாக்குதலின் காரணமாக அந்த ட்ரெயினின் என்ஜின் பகுதி சேதமடைந்ததாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் எந்த ஒரு உயிரிழப்புகளும் கூட நிகழவில்லையாம். அந்த ட்ரெயினில் இருந்திருக்கக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள் என்பதையும் யுக்ரைனியன் ஆத்தாரிட்டிஸ் தெரிவித்திருக்கின்றார்கள். போரிஸ் ஜான்சன் உட்பட இன்னும் பலர் இன்னும் ஒரு ட்ரெயினிலே அந்த பகுதியின் ஊடாக பயணித்து இருக்கின்ற ஒரு கொஞ்ச நேரத்திற்கு பிறகுதான் இந்த தாக்குதல் அங்கு நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யூகேயின் ஜொனதன் பவல் உட்பட இன்னும் பல யூரோப்பியன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் வந்து யுக்ரைனின் கீவ் நகரத்தில் நடைபெற்றிருந்த ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டு விட்டுதானாம் இன்னும் ஒரு ட்ரெயினில் அந்த பகுதியினூடாக திரும்பிக் கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். ரஷ்யாவும் கூட அந்த தாக்குதல் தொடர்பாக உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்கின்றது என்று சொன்னால், மேற்கு யுக்ரைனில் இருக்கக்கூடிய ரயில்வே உட்கட்டமைப்பை தாங்கள் தாக்கியிருக்கின்றோம் என்று சொல்லியும் அது கூறியிருப்பதாக இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 11:06 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Your license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirupor matum business arambipporukana, business loan and business line of credit.
5: 10% down udan, commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures, 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
8: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
7: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
9: The station with the best music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power. Feel the bass. 102.7 FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:19 இருக்கின்றது. லண்டனில் இருக்கின்ற ராயல் ரெசிடென்ஸ் பக்கிங்ஹாம் பேலஸ் அங்கு செய்யப்படுகின்ற புனரமைப்பு பணிகளில் 1800களை சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அன்றாட பொருட்கள் வந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த புனரமைப்பு பணிகளின் போது மிகப்பெரிய ஒரு புதையலை கண்டுபிடிக்கப்பட்டதாகத்தான் அந்த விபரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. முக்கியமான பொருட்களாக பழுதடைந்திருக்கக்கூடிய இந்த ஆணிகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பழைய கால காலணிகளும் கூட உள்ளடங்குகின்றனவாம். இவையெல்லாமே மிக பழமையானவை என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் பழமையான ஒரு செய்தித்தாள், அதில் பல்வேறுபட்ட தகவல்கள் பகிரப்பட்ட நிலையிலும் கூட அது வாசிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். பல தசாப்தங்களுக்கு முன்பு அந்த பக்கிங்ஹாம் அரண்மனையிலே பணியாற்றியிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சொந்தமானவையாக இருக்கலாம் என்று சொல்லி கருதப்படக்கூடிய பல பொருட்கள் இப்போது அங்கிருந்து கிடைத்திருப்பதாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். பக்கிங்ஹாம் பலசை பொறுத்தளவில் இப்போது 369 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் பெறுமதியிலான புனரமைப்பு பணிகள் இப்போது முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில்தான் அந்த பணிகளை செய்யக்கூடிய வேலையாட்களால் இப்போது இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். 1949 ஏப்ரல் 14 நடத்தப்பட இருந்த ஒரு சீட்டு விளையாட்டு இவெண்ட், ஒரு நிகழ்வு ஒன்று, சீட்டு விளையாட்டு இவெண்ட் ஒன்றில் கலந்து கொள்வதற்கான ஒரு டிக்கெட்டும் கூட அங்கு கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இதையும் விட இன்னும் பல பொருட்கள், பல பெட்டிங் ஸ்லிப்ஸையும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஒரு இங்கிலீஷ் ஸ்பிரிங் வாட்டர், அதனை உள்ளடக்கி இருக்கக்கூடிய போத்தல் ஒன்றும் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றதாம். ஒரு சிகரெட் அதன் அடிப்பகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி ஒரு நியூஸ் பேப்பர் என்று சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் உள்ளடக்கப்பட்டிருந்ததாம். 1963 கிரேட் ட்ரெயின் ராபரி, அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று சிறையிலிடப்பட்டதை சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் கூட உள்ளடக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த நியூஸ் பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த பக்கிங்ஹாம் பேலஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் போர்ட்ஸுக்கு கீழ்தானாம் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆர்டிக்கலில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பல விடயங்கள் தொடர்பான தெளிவான தகவல்களும் கூட கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ரொபரியாக அது பார்க்கப்பட்டது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே அந்த ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இப்போது ஒரு சில குறைந்தளவு பணத்தை பெறுவதற்காக ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் நாளாந்த கடமைகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பது தொடர்பாக குறிப்பிடக்கூடிய அந்த கட்டுரையும் கூட அங்கு உள்ளடக்கப்பட்டிருந்ததாக அது தொடர்பான தகவல்களையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ராயல் ரெசிடென்ஸ், அதாவது பக்கிங்ஹாம் பலசை பொறுத்தளவில் அது வந்து ஒரு 10 வருட கால ரீஃபர்பிஷ்மெண்ட் பிளான் அங்கு செயற்படுத்தப்படுவதாக இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மானியங்கள் வழக்கமாக ஒதுக்கப்படுவது வழக்கமான ஒரு ஒன்று. எனவே அதில் மேலதிகமான நிதித்தொகை வந்து புனரமைப்பு பணிக்காக இப்போது ஒதுக்கப்பட்ட நிலையில்தானாம் அந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எதிர்வரும் மார்ச் மாதத்தில் அந்த பணிகள் நிறைவடைய இருக்கின்றன என்பது தொடர்பான அந்த விவரங்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்கள் முக்கியமான இன்னும் ஒரு பொருள் தொடர்பாகவும் பேசப்படுகின்றது. பொருள் என்று சொல்ல முடியாத ஒரு பேப்பர் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்களாம். அதில் வந்து இந்த டைப் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் அதுவும் கூட உள்ளடக்கப்பட்டிருந்ததா. 1977 எலிசபெத் மகாராணி, 2வது எலிசபெத் மகாராணி, அவரது ஒரு வள்ளி விழா ஆண்டாக அது இருந்திருக்கின்றதாம். எனவே அந்த ஆண்டில் அவர் ஒரு தூதரக நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள இருக்கின்ற நிலையில் அந்த வரவேற்பு நிகழ்ச்சி தொடர்பான ஒரு அட்டவணை ஒன்றுதான் தயாரிக்கப்பட்டிருந்ததாம், டைப் பண்ணப்பட்டிருந்தது. எனவே அதுவும் கூட இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு 350 பிரிட்டிஷ் கெஸ்ட் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வில் அந்த குயின் எலிசபெத் எப்படி இந்த பக்கத்தின் ஊடாக நடந்து வர வேண்டும், என்ன மாதிரி அவர் விருந்தினர்களை சந்திக்க வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் பல விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி சுவாரஸ்யமான அந்த தகவல்களையும் கூட இங்கு
காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றனவாம். 1800களுக்கு சொந்தமானவையாக அவை இருக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போது நம்பப்படுவதாக அது தொடர்பான விபரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கிங் சார்ல்ஸ் அண்ட் குயின் கமிலா இப்போது வந்து இந்த பக்கிங்ஹாம் பலசில் அவர்கள் இருப்பதில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். கிளியரன்ஸ் ஹவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் ஒரு இடத்தில் தானாம் அவர்கள் இருக்கின்றார்கள். செயின்ட் ஜேம்ஸ் பலஸுக்கு அண்மையில் தானாம் அந்த பதிவிடம் காணப்படுகின்றது என்பதையும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த புனரமைப்பு பணிகள் பக்கிங்ஹாம் பலஸில் நிறைவு பெற்றதுக்கு பிறகும் கூட அவர்கள் அங்கு வசிக்க போவதில்லை என்பது தொடர்பான திட்டங்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னால் அந்த பக்கிங்ஹாம் பலஸை பார்ப்பதற்கு நிறைய பொதுமக்கள் வந்து வருகின்றார்கள். எனவே இன்னும் அதிகமாகவே அந்த பொதுமக்களை அங்கு அனுமதிப்பதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நிலையில் அந்த கிங் மற்றும் குயின் அவர்கள் அந்த பகுதியில் தங்கியிருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கப் போவதில்லை என்பதன் காரணமாகத்தான் அவர்கள் இன்னும் ஒரு அரண்மனையில் வசிப்பது தொடர்பான முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் கிங் வந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகளை அந்த பக்கிங்ஹாம் பேலஸில் நடத்தலாம் என்று சொல்லியும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்டேட் பேங்க்வெட்ஸ் மற்றும் கார்டன் பார்ட்டிஸ், ரிசெப்ஷன்ஸ் போன்றவை கூட நிகழ்த்தப்படலாம். வெவ்வேறு நாடுகளின் தூதர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு, பிரைம் மினிஸ்டர்ஸை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளும் கூட பக்கிங்ஹாம் பேலஸில் நிகழ்த்தப்படக்கூடிய வகையில் இந்த புதிய புனரமைப்பு பணிகள் அங்கு செய்யப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் காலை 11:26.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்சீன் 437-860-7002 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
9: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

வரம்பு திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்திருக்கின்றது. நேரம் காலை 11:38 நிமிடமாக இருக்கின்றது. கோடை காலத்தின் பெரும்பகுதியை நாங்கள் நிறைவு செய்து இன்னும் ஒரே ஒரு வாரத்தை மட்டுமே கைகளில் வைத்திருக்கின்றோம். இலை உதிர்காலம் வர இருக்கின்றது. வெப்பநிலை குறைவடைந்த உடனே குளிர்காலம் வரப்போகின்றது என்று சொல்லியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கவலை தோன்றியிருக்கலாம். ஆனால் இந்த முறை என்ன மாதிரியாக நிலைமைகள் இருக்கப் போகின்றன என்பது தொடர்பான ஒரு சில தகவல்கள் எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அது நல்லதோ இல்லையோ, ஆனால் கொஞ்சம் நீடிக்கக்கூடிய ஓமரான அந்த வெப்பநிலையை நாங்கள் சந்திக்கக்கூடியதாகத்தான். எதிர்வரும் வாரங்களில் இருக்கின்ற நிலைமை கொஞ்ச காலத்துக்காவது இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் செவ்வாய்க்கிழமை வந்து இலை உதிர்காலத்தை நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கின்றோம். இருந்தாலும் கூட இந்த வார்மஸ்ட் சைட் ஆஃப் த சீசனலாகத்தான் அடுத்த வாரத்தின் வெப்பநிலை நிலைமைகள் இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட கனடாவில் இந்த சீசனுக்கான இந்த இப்போதைய இந்த கோடை காலத்துக்கு பிறகு வரப்போகின்ற அந்த குளிர்காலத்தின் ஆரம்பம் அதன் தொடக்கத்திற்கான முதலாவது -10°C வந்து ஏற்கனவே பதிவாகி இருக்கின்றது என்று சொன்னாலும் கூட ஏனைய இடங்களில் பெரும்பாலும் வழக்கத்திலும் பார்க்க சற்று அதிகரித்த வெப்பநிலை நீடிக்கக்கூடிய நிலைமைகள் இன்னமும் தொடர்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த கோடை காலம் உச்சக்கட்டத்தை எல்லாம் தாண்டி இருக்கின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் உச்சக்கட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது. பெரும்பாலான முக்கிய நகரங்கள் இந்த பருவத்தின் கடைசி 30°C வெப்பநிலைக்கான சராசரி தேதியை வந்து கடந்திருக்கின்றன என்பதையும் கூட இங்கு காலநிலை வல்லுநர்கள் சொல்லியிருந்தார்கள். குளிர்க நிலைமைகள் வந்து காலை இரவு பொழுதில் இங்கே தோன்ற இருந்தாலும் கூட கோடை காலத்தை போன்ற வெப்பம் இலையுதிர் காலத்தில் மீண்டும் வரலாம் என்று சொல்லியும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆண்டிலும் அதற்கான வாய்ப்புகள் இன்னமும் தொடர்கின்றது என்பது தொடர்பாகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் வழக்கத்திலும் பார்க்க அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் என்பதன் காரணமாக ஒரு சில இடங்களில் 30°C வந்து பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதைத்தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய லைட்டன் அங்கு வந்து கனடாவின் 30°C இந்த பருவகாலத்திற்கான அந்த வெப்பநிலை வந்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதலாவது இடமாக அது பதிவு செய்திருந்தது. அதுக்கு பிறகுதான் பல இடங்களிலும் கூட இந்த கோடை காலத்தின் நடுப்பகுதியில் எல்லாம் 30°C அண்மித்தால் அது அதனை தாண்டி இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை நாங்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். இப்போது சற்று வெப்பநிலை குறைந்திருக்கின்றது என்று சொன்னாலும் அடுத்த ஒரு 5-7 நாட்களுக்குள் கனடாவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த பருவ காலத்தில் இருக்கக்கூடிய வழக்கமான சராசரி வெப்பநிலையிலும் பார்க்க அதிகரித்த வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகளைத்தான் காலநிலை வல்லுநர்கள் எதிர்வு கூறுகின்றார்கள் என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலான வெப்பம் வந்து அமெரிக்காவில் தான் இருக்கும் என்று சொன்னாலும் அதன் ஒரு சில தாக்கங்களை இங்கும் கூட நாங்கள் உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அதிகபட்சமாக 30°C மீண்டும் பதிவாகுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. அதில் குறிப்பாக இந்த லைட்டன், கேம்ப்லூப்ஸ் மற்றும் ஆஷ்க்ராஃப்ட் போன்ற பகுதிகளில் 30°C வெப்பநிலை இன்னமும் கூட பதிவாக இருக்கின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இதே மாதிரி தான் ஏனைய இடங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் வழக்கமாக ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்திலேயே ஒரு சில இடங்களில் வந்து அந்த அதிக வெப்பநிலை பதிவாகக்கூடிய நிலைமைகள் குறைந்துவிடும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எட்மண்டன் போன்றவை கடும் கோடை வெப்பத்திலிருந்து ஆகஸ்டின் ஆரம்பத்திலேயே விடுபட்டு விடுமாம். அதனைத் தொடர்ந்து அதே மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஆகஸ்டின் பிற்பகுதியில், வடக்கு ஒன்டாரியோ மற்றும் குபெக்கின் தெற்கு பகுதிகள், மரிடைம்ஸ் போன்றவையும் கூட கடும் வெப்பத்திலிருந்து விடுபடத் தொடங்கும் என்பதைத்தான் வழக்கமான அவதானிப்புகளின் மூலமாக தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற பகுதிகளுக்கு செப்டம்பர் மாதத்தின் தொடக்கம் என்பது ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய சராசரி வெப்பநிலையில் கடைசி 30°C வெப்பநிலையை அங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில்தான் இந்த வாரத்தின் இறுதிப்பகுதியிலும் கூட
அங்கு ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகலாம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரி பழைய காலத்திலும் கூட நிகழ்ந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு 1924 அக்டோபர் 25 சாஸ்கச்சுவானில் இருக்கக்கூடிய மேப்பிள் க்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி வந்து 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தொட்டிருந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். 1924 ஒரு செஞ்சுரிக்கு முன்பு 30.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து அங்கு அக்டோபர் 25 பதிவாகியிருந்தது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 5 ஆண்டுகளை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் 4 முறை கனடாவின் ஏதேனும் ஒரு பகுதியில் அக்டோபர் மாதத்தில் 30 டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்கின்ற வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது என்பதையும் இங்கு வரலாற்று தகவலாகவும் பகிர்ந்திருக்கின்றார்கள். 2025 நியூ பிரான்ஸ்விக், 2023 ஒன்டாரியோ, 2022 பிரிட்டிஷ் கொலம்பியா, 2021 சாஸ்கச்சுவான் போன்ற பகுதிகள் அக்டோபர் மாதத்தில் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை பெற்றிருந்தன என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டும் கூட இந்த எல்னினோவின் தாக்கம் நீடிப்பதன் காரணமாக அந்த மாதிரியான அதிகரித்த வெப்பநிலை நிலைமைகள் இலை உதிர் காலத்திலும் பதிவாகக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இப்போதே இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. 11:45 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

திங்கட்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 11:50 ஆகி இருக்கின்றது. முகில் கொஞ்சம் இருந்தாலும் நாங்கள் அதிக வெளிச்சத்தை நாங்கள் இன்று பெறக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாகவே வெளிச்சம் இருக்கின்ற ஒரு பகல் பொழுதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சந்திக்க இருக்கின்றோம். 17 இப்போதைய ஒப்பநிலை, 17°C உணரப்படுகின்றது. 20 ஒப்பநிலை உயர்ந்து 20 கூடிய ஒநிலையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவு பொழுதில் ஒரு மெல்லிய குளிர் மீண்டும் வரலாம். 14 இரவின் வெப்பநிலையும் 13 இரவின் உணநிலையும் இருக்கும். 7:30 இரவு வேளை என்று சூரியன் அஸ்தமிக்கும் என்பது தொடர்பாகவும் இன்றைய நாள் தொடர்பான தகவல்களையும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். எரிபொருள் விலை வந்து மாறப்போவதில்லை, இன்று போலதான் நாளைக்கும் இருக்கும் என்பதையும் கூட இந்த வேளையில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்து மக்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை இன்று கொண்டாடுகின்றார்கள். நினைத்த காரியங்கள் நிறைவேறட்டும், நல்ல பிரார்த்தனைகள், முக்கியமாக அவர்கள் அது வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல பிரார்த்தனைகள் எல்லாமே மிக சிறப்பாக பயனையும் கூட பெற்றுக் கொடுக்கட்டும் என்று சொல்லியும் கூட வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இதுவரை நேரமும் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: மாற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ் 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
3: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேரம் சரியாக 12 மணி. இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த வார இறுதிகளெல்லாம் நிறைவு பெற்று பரபரப்பாக உற்சாகமாக திங்கட்கிழமை ஆரம்பமாகின்றது தெரிந்தது.

விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து பாடசாலைகளும் ஆரம்பிச்சிருக்கிறதால டபுள் ட்ரிபிள் உற்சாகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அதே உற்சாகத்தோடு வெளியே வானிலை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொஞ்சம் வந்து எங்களுக்கு இனி ஃபால் சீசனை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று சொல்லி ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வெதர் தான் அப்படின்னு சொல்லலாம். 18 இருக்கின்றது இப்போது வெப்பநிலை. என்று அதிகூடிய வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் இருக்க போகிறது. வெளிச்சமும் நிறைந்திருக்கும் இன்றைய நாள். நாளைக்கு 22 வரை வெப்பநிலை உயர இருக்கின்றது. நாளைக்கு மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க D102.7 இருக்கின்றது, அல்லது தொடர்பு எல்லை காங்காலைங்கால அல்ல உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் பறந்து விரிஞ்சிருக்கிறீங்க என்று சொன்னால் EastFM.ca காத்திருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு அதே போன்று EastFM ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் EastFM தமிழுடாகவும், யூடியூபில் EastFM 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். EastFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது EastFM102.7@gmail.com. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்துக்களுக்கு ஒரு சிறப்பான நாள், அதாவது பிள்ளையாருக்கு பெட்டி விநாயகர் சதுர்த்தி இன்றைய நாளாக இருக்கின்றது. பல இடங்களிலும் கோயில்களெல்லாம் இதுக்கான பூஜைகள் கொண்டாட்டங்கள் எல்லாம் இடம்பெறும். சரி, விநாயகருக்கான ஒரு பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள் EastFM-ஓடு.

12:06 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சிறப்பிள்ளையாருக்கான ஒரு பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு வந்து கனடாவிலே, குறிப்பாக டொரோனோவிலே குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட் வந்து கனடாவிலேயே முதல் முறையாக இது இடம்பெற இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய ஒரு முதலீடாக இது பார்க்கப்படுகின்றது. இப்போது இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து நாட்டை வந்து தூக்கி நிமித்துறதுக்கு எதிர்காலத்திலே வந்து இன்னமும் ஸ்டெடியாக நாங்கள் வளர்ந்து வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸாக இது பார்க்கப்படுகின்றது. பிரதமர் மாக்கானி தலைமையில் இது இடம்பெற இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றும் நாளையும் இடம்பெற போகின்றது. சரி, இந்த நேரத்திலேயே சிட்டி வந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறது. குட்டீஸ் வோட் பண்ணிக்கொள்ள முடியும், வாக்களிக்க முடியும். நாங்கள் தான் அடிக்கடி போய் வோட் பண்ணிட்டு வாரம். குட்டீஸும் ஏதாவது வோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களா இன்னும் தெரியல. அவங்களுக்கும் ஒரு வோட்டிங்கான ஒரு கட்டமையை வந்து இப்போது கொடுக்கின்றது சிட்டி. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கிட்ஸ் வோட் வீக்கெண்ட் அந்த நேரத்திலே, அதாவது அக்டோபர் 10-11 தேதிகளில் டொரண்டோவினுடைய 2027 ஆண்டிற்கான ட்ரீ ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீயை வந்து குட்டீஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் என்றதை சுவாரஸ்யமாக சிட்டி வந்து கொடுத்திருக்கிறது. அக்டோபர் 10-11 தேதிகளில் அந்த வீக்கெண்டில் வந்து குட்டீஸ் வாக்களித்துக் கொள்ள முடியுமா? toronto.ca/kidsvote அப்படின்ட்டு போனீங்கன்னா அது தொடர்பான மேலதிக விவரங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன ட்ரீஸ் வந்து டொரண்டோவினுடைய 2027 ஆண்டிற்கான ட்ரீ ஆஃப் த இயர் அப்படி என்று சொல்லி சாய்ஸஸ் என்று சொல்லி பார்க்கும்போது, பேப்பர் பேர்ச், ரெட் ஓக், பேஸ் வுட், சுகர் மேப்பிள், ஒயிட் பைன், இந்த 5 ட்ரீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறன. இதில் எது டொரண்டோட 2027 ஆண்டிற்கான ட்ரீ ஆஃப் த இயர் அப்படி என்று சொல்லி அவர்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி ஒரு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து சிட்டி வந்து கொடுத்திருக்கின்றது. ஆகவே டொரண்டோ வாசிகள், நீங்கள் உங்களோட கிட்ஸுக்கு வந்து இதில் வந்து பங்களிக்க வைக்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் toronto.ca/kidsvote அப்படின்னு போனீங்கன்னா மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 12:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Kumudiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக்ட் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயரில் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

12:24 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ சண்முகநாத பெருமான் ஆலயத்தில் இன்று முழு நாளும் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும். விசேடமாக மாலை 7 மணியளவில் வசந்த மண்டப பூஜை நடைபெறும். சுவாமி உள்வீதி உலா இடம்பெறும். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் கனடாவினுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் தொடர்பாக. ஸ்டாட்டிஸ்டிக் கனடா இன்றைக்கு இந்த விடயத்தை கூறியிருக்கின்றது. கடந்த மாதத்திலும் இன்ஃப்ளேஷன் ரேட், அதாவது பணவீக்க விகிதம் வந்து 3% மாற்றமின்றி இருந்தது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. எரிவாயு விலையில் வந்து, அதாவது எங்களோட கேஸ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒப்பிட்டளவில் குறைந்த மாதிரி இருந்தாலும், ரெண்ட் மற்றும் டூரிஸ்ட் செலவுகள், அதாவது டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் அதிகரித்ததன் அடிப்படையிலே இந்த பணவீக்க வீதம் வந்து 3% மாற்றமின்றி இருந்தது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதேபோன்று இந்த மத்திய கிழக்கு பகுதியிலே வந்து போர் ஆரம்பித்ததன் பின்னர் தான், அமெரிக்கா தொடக்கி வச்ச பின்னர் தான் இந்த எரிபொருள் விலைகள் எல்லாம் தாம் தூம் என்று அதிகரித்தது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதனால் எங்களுக்கு வாழ்க்கைச் செலவும் வந்து அதிகரித்தது. ஏண்டா கேஸை வச்சு தான் எல்லா விலையும் வந்து தீர்மானிக்கப்படும் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நேரத்திலே வந்து அந்த அவங்க நாங்கள் சமாதானம் செய்கிறோம் அப்படி என்று சொல்லி வந்தால் பிறகு சடனாலெல்லாம் விலையெல்லாம் குறைஞ்சி வந்தது. ஆனால் மீளவும் வந்து கொஞ்சம் கூடி கூடி தான் இருக்கின்றது. சரி, பார்க்கலாம் அப்ப குறையும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்திலேயே வந்து ஸ்டாட்டிஸ்டிக் கனடா கூறியிருக்கின்றது. இதற்கு முந்தைய மாதம் பார்க்கையிலே வந்து 25.7% இருந்தது இந்த பெட்ரோல் விலைகள். ஆனால் இப்ப வந்து பார்க்கும்போது 22.8% இருக்கின்றது அப்படி என்று சொல்லி, ஒப்பிட்டளவில் கேஸ் பிரைஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருந்திருக்கின்றது. அதே வேளையிலே நுகர்வோர் விலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் வந்து 2.4% அது உயர்ந்திருந்தது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அப்படி ஒரு அளவுக்கு பரவாயில்ல, கூடாமல் 3% இருக்கின்றது. அதே இடத்துல வந்து மாறாமல் இருந்திருக்கின்றது. அதே ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் தான். ஏனென்று சொன்னால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த பணவீக்க விதத்தை பார்த்துட்டு இருக்கிறது யார் என்று சொன்னால் இந்த பேங்க் ஆஃப் கனடா. ஏனென்றால் அது அந்த கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்ன செய்யலாம் அப்படி என்று சொல்லி தீர்மானிக்கிற முக்கியமான ஒரு காரணியும் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். 12:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல விஷயம்.
1: East FM, Tamil, செய்திகள்.

0: கனடாவின் ஆகஸ்ட் மாத பணவீக்கம் 3% தொடர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மந்தமடைந்திருந்தாலும் வாடகை மற்றும் சுற்றுலா செலவுகள் அதிகரித்ததால் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதத்தில் மாற்றம் ஏற்படவில்லை. எரிபொருள் விலை ஆண்டிற்கு ஆண்டு 22.8% உயர்வடைந்துள்ளது. ஜூலை மாதத்தில் இந்த உயர்வு 25.7% இருந்தது. இதேவேளை மளிகைப் பொருட்களின் விலை உயர்வு 2.8% குறைவடைந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனவளம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களங்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து ஏற்கனவே விடுவிக்க தீர்மானித்த காணிகளையும் உடனடியாக விடுவித்து காணிகளுக்குரிய மக்களிடம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். மக்களிடம் ஆவணங்களை கோருவது பிழையான விடயமாகும். ஏனெனில் கடந்த யுத்த கால பகுதியில் மக்கள் ஆவணங்கள் எவற்றையும் எடுத்துச் செல்லவில்லை. ஆவணங்களை எடுத்துச் செல்லக்கூடிய சூழல் இருக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மயிலாடுதுறை அருகே வங்கக்கடலில் எண்ணெய் கிணறு அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கிணறுகளினால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இப்போது கூடுதலாக எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டால் அந்த பகுதியில் மதிப்பிட முடியாத அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பது மட்டுமின்றி மீனவர்களின் வாழ்வாதாரமும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என அன்புமணி மேலும் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
3: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: East FM 102.7.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426.
5: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
7: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
8: IP Gold House, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
9: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

12:45 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஆண்டாரியோனுடைய இங்கிலீஷ் கேத்தலிக் டீச்சர்ஸ் இவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வார்டிங் ஒன்றை செய்வதற்கு நவம்பர் மாதத்திலே 12-13 தேதிகளில் செய்வதற்கான ஒரு வாக்கெடுப்பு நடத்த இருக்கிறார்களாம். இந்த 2 நாட்களிலும் என்னென்னு சொன்னால், தங்களுக்கான ஒரு சரியான ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும், எட்டப்படாவிட்டால் தாங்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடலாம் அப்படி என்று சொல்லி இந்த யூனியனை சேர்ந்த அங்கத்தவர்களிடம் அவர்களுடைய அந்த பெர்மிஷன், அந்த வாக்கு கேட்பதற்கான அந்த விடயத்தை தான் 12-13 தேதிகளில் செய்ய போகிறார்களாம். அதுக்கிடையில் வந்து இது தொடர்பான இன்ஃபர்மேஷன் மீட்டிங்ஸ் வந்து நடைபெற இருக்கின்றன அப்படி என்று சொல்லி யூனியன் தெரிவித்திருக்கின்றது. அதாவது அதனுடைய பணியாளர்களுக்கு, அந்த உறுப்பினர்களுக்கு வந்து என்னென்ன விடயங்கள் முக்கியமாக இருக்கின்றன, தங்களுக்கு என்னென்ன விடயங்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பல விடயங்களை கிளியராக வந்து வலியுறுத்துவதற்கு அப்போது தான் அவங்க அந்த பணிப்புறக்கணிப்புக்கான வாக்கை அளிப்பார்கள் அப்படி என்று சொல்லி அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மீட்டிங்ஸ் எல்லாம் நடைபெறும் அதற்கு முன்கூட்டியே அப்படி என்று சொல்லி யூனியன் தெரிவித்திருக்கின்றது. இன்னமும் இனிஷியல் ஸ்டேஜே வந்து இந்த கண்ட்ராக்ட் வந்து தாண்டவில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த நிலையில தான் யூனியன் இந்த விடயத்தை வந்து இப்போது கூறியிருக்கின்றது. 12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதே வழியில் இன்றைக்கு பார்க்கையில் எலெக்ஷனும் வந்து சூடிப்பிடிக்க இருக்கின்றது. வருகின்ற 26 முனிசிபல் எலெக்ஷன் இடம்பெற இருக்கிறது. வெவ்வேறு கேட்டகரிஸில் மேயர், அதே போன்ற கவுன்சிலர், ட்ரஸ்டி என்று சொல்லி பலரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தேர்தலாக இது இருக்க போகின்றது. இந்த நிலையிலே வந்து டொரண்டோவில் டெய்லி பிரெட் ஃபுட் பேங்க் வந்து முதல் முறையாக ஒரு மேயரல் டிபேட்டை வந்து இன்றைக்கு ஹோஸ்ட் பண்ணுகின்றதாம். 7:00 இது இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:30 இது இடம்பெற போகின்றது. 7:00 தொடக்கம் 8:30 வரை இரவிலே. இது எங்கே நடைபெறும் என்று சொன்னால், டெய்லி பிரெட் ஃபுட் பேங்க் 191 நியூ டொரோனோ ஸ்ட்ரீட்டில் இருக்கின்றதாம். இதில் 3 வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இப்போது மேயராக இருக்கின்ற ஒலிவியா சவ், கவுன்சிலர் பிராட் பிராட்ஃபோர்ட், அதே போன்ற கிறிஸ் அலெக்சாண்டர், இவங்க 3 வந்து இதில் கலந்து கொள்ள போகின்றார்களாம் இந்த டிபேட்டில். டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், பவர்ட்டி, அஃபோர்டபிலிட்டி, ஹவுசிங், ஃபுட் இன்செக்யூரிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் இப்படின்னு சொல்லி பல முக்கிய விடயங்கள், வறுமை, கட்டுப்படியாகக்கூடிய தன்மை, வீட்டு வசதிகள், அதே போன்று உணவு பாதுகாப்பின்மை, ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் இப்படின்னு சொல்லி முக்கியமான பல கேட்டகரிஸில் இந்த விவாதம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் பல நியூஸ் சேனலில், குறிப்பாக CP24 போன்றவற்றில் லைவாக இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன்ட் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960, 4374777960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் வெளியே வெப்பநிலை என்ன சொல்லி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பார்க்கலாம். இப்போது வெப்பநிலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 19 உயர்வடைந்திருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் இருக்க போகிறது. அடுத்த மணித்தியாலத்தில் 2 மணிக்கு நாங்கள் இந்த அதிகூடிய வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். அதே போன்று வெளிச்சமும் நிறைந்திருக்க போகின்றது. நாளைக்கு பார்க்கையில் நாங்கள் 22 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும், மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்க்கும்போது இந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு eastfm.ca

இருக்கின்றது. அதே போன்று ஏஸ்ட் எஃப்எம் ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி மொபைல் டிவைசஸ் ஊடாக அதிலும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாளலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதன் மூலமே அங்கேயும் நீங்கள் இலகுவாக எங்களுடைய ஆப்பை வந்து தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கின்றது. பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மேலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

ஒரு மணி 5 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ கனடா ஸ்ரீ சண்முகநாத பெருமான் ஆலயத்தில் இன்று முழு நாளும் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும். விசேடமாக மாலை 7 மணியளவில் வசந்த மண்டப பூஜை நடைபெறும். சுவாமி உள்வீதை உலா இடம்பெற உள்ளது. ஒரு மணி 6 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் பண வரவு இந்த வாரத்தில் என்னென்ன விடயங்களுக்காக கெனடியன்ஸுக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வழக்கமாக வருகின்ற கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ் இந்த வீக்கில் வர இருக்கு அப்படின்னு சொல்லி தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் செப்டம்பர் 17 வரப்போகின்றது வியாழக்கிழமை. அதே போன்று 18 கனடா சைல்டு பெனிஃபிட் கிடைக்க இருக்கின்றது. 18 குறைவான குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு வந்து இது அவர்களுடைய இந்த இன்கம் லெவலை பொறுத்து மாறுபட்ட கொடுப்பனவுகள் இருக்கும் என்பதும் தெரிந்த விஷயம். இது வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 20 தான் வரும். ஆனால் வீக்கெண்டில் இந்த டேட் வந்ததுன்னு சொன்னால் அதற்கு முன்கூட்டி வருகின்ற வார நாட்களில் இது வரும் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் இந்த 20 பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. அதனால் முன்கூட்டியை வந்து வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 18 பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த தொகை வர இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 1:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டிஃப் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 10 ஆரம்பித்தது 20 வரையில் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 51 எடிஷன் நடைபெற்று அதாவது ஸ்கிரீன் பண்ணப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 293 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. இதில் 61 வந்து எங்களுடைய கனேடியன் படைப்புகள் என்பதும் பெருமையான ஒரு விஷயம். 1:07

0: நேரங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4 6 2 1 0 4 6 2 4 1 6 8 2 1 0 4 6 2. Some condition apply.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
3: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்ப்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
11: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 19 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ யோக் சினிமாஸில் கார்த்திக் நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இப்போ நாங்கள் அங்கே செல்ல போகிறோம்னு சொன்னால் இந்த சம்மிட்டுக்கு செல்ல போகிறோம். அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் வந்து உலக தலைவர்களை எல்லாம் இழுக்கின்ற ஒரு வகையிலே கனடாவிலேயே முதலிட அவர்களை தூண்டுகின்ற விதத்தில் கனடிய பிரதமர் மாக்கானி அவர்களினால் ஒரு தேசிய அளவிலே ஒரு பெரிய ஒரு மாநாடு வந்து நடத்தப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக இன்றைக்கும் நாளைக்கும் டொரண்டோவில் தான் இது இடம்பெறுகின்றது. பெரிய மேஜர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து உலகெங்கும் இருந்து வரக்கூடிய பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் வேர்ல்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து டொரண்டோவில் கூடியிருக்கின்றார்கள். ஏராளமான முதலீடுகளில் இவர்களை ஊக்குவிக்கின்ற முகத்திலே பிரதமர் மாக்கானி உட்பட எங்களுடைய ப்ரீமியர்ஸ் போன்றோரும் இதில் கலந்து கொள்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மல்டிபிள் செக்டர்ஸில், ஒவ்வொரு செக்டர்ஸில் வந்து இதில் எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இப்படி என்று சொல்லி பல துறைகளில், முக்கியமான துறைகளில் அவர்களை முதலிடுவதற்கு, அவர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. இந்த இவெண்ட் வந்து இன்று மாலையில் ஆர்ட் கேலரி ஆஃப் ஆன்டாரியோவிலே ஒரு காலா டின்னரோடு ஆரம்பிக்கின்றது. ஆனால் மீடியாக்களுக்கும் பப்ளிக்குக்கும் வந்து அனுமதி இல்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் நாளைக்கும் இந்த நிகழ்வு இடம்பெற போகிறது. இன்றைக்கு மாலை வேளையில் இந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. நேற்றைய நாளே வந்து நேற்று மாலையிலே கெனடிய பிரதமர் மாக்கானி கெனடியன் பிஸ்னஸ் லீடர்ஸ் மற்றும் பாலிட்டிஷியன்ஸுக்கு வந்து ஒரு வரவேற்புரையை செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்திலேயே வந்து சில முக்கியமான டீல் எல்லாம் வெட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று உலகத்துக்கு வந்து என்ன பொது தேவையாக இருக்கின்றதோ, குறிப்பாக எனர்ஜி, ரீசோர்சஸ், டேலண்ட், டெக்னாலஜி, கேபிட்டல் இப்படின்னு சொல்லி என்னென்ன முக்கியமான விடயங்கள் தேவையாக இருக்கின்றதோ அதெல்லாமே வந்து எங்களிடம் இருக்கின்றது. அதிலே வந்து உலக நாட்டவர்களை வந்து முதலிடுவதற்கு தூண்டுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இன்றைக்கும் நாளைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து சம்மிட் வந்து அமைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் மாக்கானி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதோடு வருகின்ற 5 ஆண்டுகளில் 1 டிரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்குகின்ற ஒரு முயற்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த சம்மிட் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கனடாவை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவதற்கான ஒரு நடைமுறை அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சென்சஸ், இதை நிறைய பேர் மறந்திருக்க மாட்டேங்க, நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயம். அதில் ஒரு சாதனை நடைபெற்றிருக்கிறதாம் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக் கனடாவினால். அதை என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள்.

0: பிம்பங்களில்
1: பாட்டுக்கரு பண்பலை
2: East FM, தமிழ் செய்திகள்.

0: பிரதமர் மாக்கானி தலைமையிலான லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை விட 14 புள்ளிகள் முன்னிலையில் இருப்பதாக புதிய அபாகஸ் டேட்டா கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் இன்று நடைபெற்றால் வாக்களிக்க உறுதியளித்துள்ளவர்களில் 47% பேர் லிபரலிற்கும் 33% பேர் கன்சர்வேட்டிவிற்கும் வாக்களிப்பதாக தெரிவித்துள்ளனர். என்டிபி 8%, பிளக் பெக்குவா 7%, கிரீன் பார்ட்டி 3% உள்ளன. இதேவேளை 46% கனேடியர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்தை தங்களின் முக்கிய கவலையாக குறிப்பிட்டுள்ள நிலையில் வாழ்க்கை செலவு முதலிடத்திலும் பொருளாதாரம் 3வது முக்கிய கவலையாகவும் உள்ளன. எதிர்வரும் 18ஆம் தேதி நாமல் ராஜபக்சேவிற்கு பிணை கிடைக்கும் என நம்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சேவிற்கு சிறையொன்றும் புதிய விடயம் கிடையாது எனவும் கடந்த 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நாமல் ராஜபக்சே 3 தடவைகள் விளக்க மறியலில் அடைக்கப்பட்டிருந்தார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணச்செலவை விசாரணைக்கு அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளின் முதல் அமைச்சர்கள் பிரித்தானியாவிலிருந்து பிரிந்து செல்வது குறித்து பொது வாக்கெடுப்பை நடத்தும் உரிமையை கோரும் ஒரு கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட உள்ளனர். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்பு மற்றொரு ஸ்காட்லாந்து சுதந்திரத்திற்கான பொது வாக்கெடுப்பை நடத்துவது சாத்தியமற்றது என பிரித்தானிய பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகியவற்றை உள்ளடக்கியதாக பிரித்தானியா உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எஃப்எம்ஏ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன்சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது Thamzin, 437-860-7002, 437-860-7002.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
2: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா, ஷோர்ட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:47 நிமிடம் ஸ்டெஃபமோட ஹவர்ஸ் ஆஃப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக் கனடா தெரிவித்திருக்கின்ற ஒரு செய்தி, அதாவது அவங்க மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்கிறாங்க, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படி என்று சொல்லி. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், 2026 சென்சஸுக்கு மக்கள் பதிலளித்த விதம் அப்படி அப்படின்னு சொல்லி தான் கூறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கையிலே ரிட்டர்ன் டு சென்டர் அப்படின்னு சொல்லி யார் எங்களுக்கு அனுப்பி வச்சாங்களோ அவங்களுக்கு நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம், நாங்கள் இதுக்கெல்லாம் பதிலளிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து போய்கொண்டிருந்ததாம். ஆனால் அதையும் தாண்டி ஏராளமான மக்கள் வந்து இதற்கு பதிலளித்திருந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கான விழிப்புணர்வும் ஒரு காரணம். உண்மையில் வந்து சென்சஸ் என்ன இதுக்கு நாங்கள் செய்யணும் அப்படி என்று சொல்லியெல்லாம் இல்லை, நாங்கள் செய்வது தான் எங்களுக்கு நல்லது, குறிப்பாக என்னென்ன கம்யூனிட்டி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அதே போன்று எவ்வாறெல்லாம் அரசாங்கம் வந்து முதலிட முடியும், எங்கெங்கே என்னென்ன தேவை இருக்கின்றது, அதற்கேற்ற வகையில் வந்து அவர்கள் பல விடயங்களை கட்டுவதாக இருக்கலாம், அல்லது வந்து கம்யூனிட்டிக்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்வதாக இருக்கலாம். இப்படி பல விடயங்களை தீர்மானிப்பதற்கு தான் இந்த சென்சஸ் ரிப்போர்ட் வந்து உதவுகின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம். அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துட்டுதோ என்னோ தெரியவில்லை. ஒரு நல்ல செய்தியாக இந்த ஆண்டு வந்து 98.4% வந்து அதற்கு பதிலளித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கடந்த தடவை ஒவ்வொரு 5 ஒரு முறைதான் இந்த சென்சஸ் ரிப்போர்ட் வந்து எடுக்கப்படும். 2021 98% அதற்கான பதிலளி கொடுத்திருக்கின்றார்கள். அதைவிட 0.4% இந்த ஆண்டு இருந்திருக்கின்றதாம். அது வந்து 2016 இருந்ததை போன்றிருந்தது அப்படி என்று சொல்லியும் சென்சஸ் கனடா, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக் கனடா வந்து தெரிவித்திருக்கின்றது. ஆன்லைன் மூலம் 86.6% பதிலளித்திருந்தார்களாம். அதே போன்று செல்ஃப் ரெஸ்பான்ஸாக 91.2% பேர் வந்து இதற்கான பதில்களை கொடுத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் பிரதமர் மாக்கானி அவர்களுக்காக அவருக்கே திருப்பி அனுப்புவது போன்றெல்லாம் இந்த ரிட்டர்ன் டு சென்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார்களாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் இப்படி 98.4% இதற்கு பதிலளித்து பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியிலே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த பல விடயங்களை அரசாங்க நிதி ஒதுக்கீடுகளாக இருக்கலாம், அல்லது புதிய கட்டிடங்கள் வைத்திய சாலை பாடசாலைன்னு சொல்லி கட்டுவதாக இருக்கலாம், இப்படியான பல விடயங்களை தீர்மானிப்பதற்கு தான் இந்த சென்சஸ் உதவுகின்றது. இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை லிபரல் எம்பி இவர் வந்து மார்க் கெரஸ்டன் இவர் வந்து சோசியல் மீடியாக்களில் தெரிவித்திருந்தாராம். இப்படி நீங்கள் யாராவது இதை ரிஃப்யூஸ் பண்ணுவதாக இருந்தால் அது வந்து அரசாங்கத்துக்கு எதுவுமே செய்யப்போவதில்லை, உங்களுடைய ஓன் கம்யூனிட்டியை தான் இது தாக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி அது தொடர்பான விழிப்புணர்வையும் இவர் கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எது அப்படியோ மக்கள் வந்து சரியாக இதற்கு பதிலளித்து 98.4% ஒரு பெரிய ஒரு சாதனையாக பதிலளித்திருந்தார்கள் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது ஸ்டாட்டிஸ்டிக் கனடா. 1:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீட் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட் கெனடிய நெல்ஸ்மியர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரூவில் சாமியன் சன்ஸ். 416-298-1598
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கும் இல்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
4: 416-754-8881 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 camsonics.com.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
7: நேரம் 2:01 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களோட இணைந்திருக்க 102.7 இருக்கிறது. அதே போன்று தொடர்பு இல்லைக்கு அங்காலிங்கால உலகத்தில் பல இடங்களில் பறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டோன்ட் வரி, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ இருக்கின்றது. எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும் நேரடியாக. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-8241

2212 416-824-1212. மின்னஞ்சலம் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சொன்ன மாதிரியே வந்து 2 மணிக்கு இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். 20 டிகிரியாக இருக்கின்றது வெப்பநிலை. இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலை கூட இதுதான். அதே வேளையில் சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கும். இடையிடையே கொஞ்சம் சூரிய பவனம் மறைச்சிட்டு முகம் வந்து போனாலும் சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்க போகின்றது. அதே வேளையில் நாளைக்கு 22 அதிகூடிய வெப்பநிலை, மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் பெரிதாக மாற்றம் இல்லை, அதாவது இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மாற்றம் தெரிவிக்கப்படவில்லை. 2:02 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

2:08 இஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த கயோடிஸ் தொடர்பாகவும் அடிக்கடி இந்த சிட்டி வந்து பல விடயங்களை கூறிக்கொள்ளும். கயோடிஸை நாங்கள் எதிர்கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அதே போன்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறது. லேட் சம்மரில் வந்து கயோடி பப்ஸ், அதாவது கயோடியோட குட்டீஸ் வந்து அவங்கெல்லாம் வெளியில் வருவாங்க, மோ இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, அதே போன்று வெளியில் வந்து பார்க்குறதுக்கு அவங்களும் ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதனால் கயோடி ஃபேமிலி பெருகிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் பயப்படுத்தவில்லை. என்னென்னா இது வந்து ஒரு ஏர்பன் ஈகோசிஸ்டத்தினுடைய ஒரு அங்கத்தவர் தான் அவங்களும் அப்படின்னு சொல்லி சிட்டி வந்து கூறியிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு சில கடமைகள் இருக்கேன்னா அப்படின்னு சொன்னால், கயோடிஸை வந்து நீங்கள் வரவேற்று உங்களோட வீட்டில் அல்லது உங்களோட சுற்றுப்புறத்தில் குடி வைக்க விரும்பலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்படி அலர்ட்டாக இருக்கணும் என்றால் எப்போவுமே வந்து இந்த வைல்ட் லைஃபுக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு கருணையுள்ளம் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த வைல்ட் லைஃப், காட்டு வனவிலங்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவற்றுக்கு வந்து உணவளிக்க கூடாது. அதே போன்று அவங்களுடைய கார்பேஜ் அல்லது வெளிப்புறங்களில் உணவுகள் இல்லாமல் அவற்றையெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபுட் சோர்ஸஸை வந்து செக்யூர்டாக வைத்துக்கொள்ளுங்கள். இதன் மூலம் அவற்றை வந்து நீங்கள் அலையா விருந்தாளியாக வரவேற்க தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய டாக்ஸ் போன்றவற்றை, உங்களோட செல்ல பிராணிகள் எல்லாம் லீஷ் போட்டு கையில் பத்திரமா வச்சிருங்க, ஓட விட்டுறாம அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. இப்படி பல விடயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் கயோடிஸால் பொதுவாக உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. toronto.ca/coyotes அப்படின்னு போனீங்கன்னா அது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, நிறைய பேருக்கு வந்து இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படிப்புக்கெல்லாம் குறிப்பாக ஹையர் ஸ்டடீஸ் முடித்து, அதாவது ஹைஸ்கூலெல்லாம் நிறைவு பெற்று குழந்தைகள் செகண்டரி எடியூகேஷனுக்கு வந்து அவர்கள் செல்லும் போது, போஸ்ட் செகண்டரி எடியூகேஷன்ஸுக்கு செல்லும் போது, யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ் போன்றவற்றுக்கு பல நிறைய செலவுகள் இப்போது என்று சொல்லி பல விடயங்களை நாங்களும் பார்த்துருக்கின்றோம். சரி, இந்த நேரத்தில் வந்து ஒரு வேலைக்கு நாங்கள் அப்ளை பண்ணுவதாக இருந்தால் உண்மையில் வந்து எங்களுக்கு இந்த பட்டப்படிப்பு முக்கியமா அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஒரு கேள்வி வந்து யாருக்கும் வந்திருக்க போல இருக்கு. அப்படி கேட்ட நேரத்தில் வந்து ஆம் அப்படின்னு சொல்லித்தான் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை என்ன விளக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள். 2:10

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்.
3: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6474598669.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4128.
7: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
9: Your favorite music
10: on your favorite station. 102.7.
9: It's East FM.

2:24 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சார், இந்த வழியிலே ஒரு டிராஃபிக் அலர்ட்டை நாங்கள் பார்க்கலாம். இது வந்து ஸ்காப்ரோவிலே ஒரு விபத்து. ஒரு டெலிவரி ட்ரக் ஒன்று வீதி இருக்கின்ற இந்த கைட் ரயில் ஒன்றில் மோதி இருக்கின்றது. அதன் காரணமாக இது ஒரு காலை 11 அளவிலே இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். 3 வரையிலாவது இந்த வீதி வந்து திறக்கப்படாது. அதாவது அனைத்து ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் லைன்ஸும் மூடப்பட்டிருக்கிறதாம். இது வந்து ஹைவே 401 அனைத்து ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் லைன் நீல்சன் தொடக்கம் இது மெடோவேல் வரையில் இருக்கின்றது. அந்த க்ளோஷர்ஸ்ன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மார்க்கம் ரோடிலிருந்து மிக அதிக அளவான டிராபிக் ஜாமை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். 3 வரைக்கும் திறக்கப்படாது. ஆகவே இந்த பகுதியில் செல்ல இருப்பவர்கள் நீங்கள் மாற்றுப்பாதைகளை தெரிந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. சரி, நாங்கள் இப்பொழுது வந்து இந்த உயர்கல்வி அதாவது பட்டப்படிப்பு தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தால் உண்மையில் தேவைதானன்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவையான்னு சொல்லி என்ன காரணம் என்றால் சில வேலைகள் வந்து ஒரு அதாவது ஒரு கிராடை மட்டும் வைத்து கொண்டு வேலை எடுப்பது சிரமமாக இருக்கும். அல்லது வந்து இப்போது இருக்கின்ற விலைவாசியும் அவ்வாறு தான் இருக்கிறது. மாணவர்களுக்கான செலவினங்கள் வந்து கடன் தொகையெல்லாம் ஏற்கனவே அதிகரித்து காணப்படுகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு இன்னும் சம்திங் ஸ்பெஷலாக ஒசாப்பினுடைய அந்த கிராண்டெல்லாம் குறைக்கப்பட்டு லோன் தான் வந்து அதிகமாக இருக்கின்றது 85% அளவிலே. அதே போன்று டியூஷன் ஃபீஸ் எல்லாம் அதிகரிக்கின்றன. மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் புக்ஸ் உட்பட பல விடயங்களுக்கான செலவினங்கள் எல்லாம் அதிகரிக்கின்றன. டியூஷன் ஃபீஸ் வந்து இந்த ஆண்டிலிருந்து 2 வீதத்தினால் 3 உயர்வடைய முடியும் என்று சொல்லி ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் ஒரு பெர்மிஷன் கொடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் வந்து இவ்வளவெல்லாம் செலவழித்து நாங்கள் படித்து வார நேரங்களுக்கான வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கின்றதாம். ஆனால் இது தொடர்பாக ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், ஒரு வேலைக்கு வந்து உங்களுக்கு மதிப்பிற்கா இன்னமும் இந்த பல்கலைக்கழகத்தில் பெறுகின்ற பட்டப்படிப்புக்குன்னு சொன்னால் இருக்குத்தான்னு சொல்லி கூறியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால் பல உங்களுக்கு ஒரு 10 வந்து அப்ளிகேஷன் வருது, விண்ணப்பங்கள் வருதுன்னு சொன்னால் அதில் வந்து நாங்கள் ஒருத்தரை தெரிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அல்லது 2 ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அந்த பட்டம் பெற்றவரா பெறாதவரா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து தெரிவு செய்வோம். ஏனென்று சொன்னால் இந்த பட்டம் என்பது படிப்பில் மாத்திரம் தங்கியில்லை, படிக்கும்போது வந்து அவர்களுக்கு பல அனுபவங்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக இன்டர்னல் ட்ரைனிங் வந்து அவர்களுக்கு இருக்கும், கோஆப் வாய்ப்புகள் இருக்கும், தொழிற்பயிற்சி இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கும். இது வந்து ஒரு வேலையை வந்து அவர்கள் திறமையாக கையாள்வதற்கு அவர்களுக்கு ஒரு திறமை கொடுக்கின்றது. அதாவது பல விடயங்களை கையாள்வதற்கு, குறிப்பாக வந்து பணி சுமையை வந்து நிர்வகிக்கக்கூடிய வகையில் வந்திருப்பார், அல்லது வந்து நேர மேலாண்மை, நம்பகத்தன்மை இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இதனால தான் அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, நீங்கள் தெரிவு செய்கின்ற கற்கையும் அதாவது அது என்னத்தை நீங்கள் தெரிவு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். பொதுவாக பட்டப்படிப்பை வந்து நீங்கள் தொடர்கிறீங்க என்று சொன்னால் அதற்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு அனுபவங்களை பெறுவதற்கான வழிகளை வந்து தெரிவு செய்து கொள்ள முடியும். அதே போன்று படிக்கும் போதே நீங்கள் இந்த கோஆப் போன்றவற்றில் வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு தொழிலை வந்து நீங்கள் செய்யக்கூடிய வகையிலே வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த கற்கை நிறைய வந்து தெரிவு செய்வது, இப்படி சரியான துறையை வந்து நீங்கள் தெரிவு செய்வது வந்து உங்களுக்கு உண்மையில் ஒரு அதிக வாய்ப்பை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் கூறியிருக்கின்றார்கள். 2:28 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடாவின் ஆகஸ்ட் மாத பணவீக்கம் 3% தொடர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மந்தமடைந்திருந்தாலும் வாடகை மற்றும் சுற்றுலா செலவுகள் அதிகரித்ததால் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதத்தில் மாற்றம் ஏற்படவில்லை. எரிபொருள் விலை ஆண்டிற்கு ஆண்டு 22.8% உயர்ந்துள்ளது. ஜூலை மாதத்தில் இந்த உயர்வு 25.7% இருந்தது. இதேவேளை மளிகைப் பொருட்களின் விலை உயர்வு 2.8% குறைவடைந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனவளம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களங்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து ஏற்கனவே விடுவிக்க தீர்மானித்த காணிகளையும் உடனடியாக விடுவித்து காணிகளுக்குரிய மக்களிடம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். மக்களிடம் ஆவணங்களை கோருவது பிழையான விடயமாகும். ஏனெனில் கடந்த யுத்த கால பகுதியில் மக்கள் ஆவணங்கள் அவற்றையும் எடுத்துச் செல்லவில்லை. ஆவணங்களை எடுத்துச் செல்லக்கூடிய சூழல் இருக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மயிலாடுதுறை அருகே வங்கக்கடலில் எண்ணெய் கிணறு அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கிணறுகளினால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இப்போது கூடுதலாக எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டால் அந்த பகுதியில் மதிப்பிட முடியாத அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பது மட்டுமன்றி மீனவர்களின் வாழ்வாதாரமும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என அன்புமணி மேலும் தெரிவித்துள்ளார்.
1: புதூர் ரூல்ஸ் வரப்போறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். அப்படி வந்து நீங்க ஒரு டெனன்ட்க்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்னு நீங்க தந்தீங்களாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்க லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியா லேட்டா தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனன்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனன்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்ல 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்ப அது வந்து நீங்க 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்க டெனண்டை எழுப்பினீங்களாக்கா நீங்க அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
2: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Ikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 2892758795. You are in good hands with Allstate.
6: The station with the
7: best
6: music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ரீ சண்முகநாத பெருமாள் ஆலயத்தில் இன்று முழுநாளும் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும். விசேடமாக மாலை 7 மணியளவில் வசந்த மண்டப பூஜை நடைபெறும். சுவாமி உள்வீதி உலா இடம்பெறும். விநாயகர் சதுர்த்தி நிகழ்வுகள் பல இடங்களில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். மேயரல் டிபேட் இன்றைக்கு வந்து இரவு இடம்பெறப் போகிறது. இது ட்ரோண்டோவின் மேயர் போட்டிக்காக விண்ணப்பித்திருக்கின்ற கேண்டிடேட்ஸ் இடையே தான் இடம்பெறப் போகிறது. டெய்லி பிரெட் ஃபுட் பேங்க் முதல் முறையாக இதை ஹோஸ்ட் பண்ணுகின்றார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7:00 AM to 8:30 PM இடம்பெறப் போகின்றது. 191 நியூ ட்ரோனோ ஸ்ட்ரீட், அங்கே தான் இது இடம்பெறப் போகிறது. பவர்ட்டி, அஃபோர்டபிலிட்டி, ஹவுசிங், ஃபுட் இன்செக்யூரிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி முக்கியமான பல டாபிக்ஸில் இந்த டிபேட் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. டெய்லி பிரெட் ஃபுட் பேங்கில் அந்த லொக்கேஷனில் தான் நம்ம இடம்பெறப் போகுது. லைவாக பல நியூஸ் சேனல்ஸில், குறிப்பாக CP24லாம் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றது. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. அதே வழியில் ட்ரோனோ ஜூ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய ஒரு புதிய கிப்போ, அந்த குட்டி ஒன்றை வந்து நாளை முதல் அங்கே வருகின்ற பார்வையாளர்கள் பார்க்க முடியும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. சரி, அதையும் சொல்லிக்கொண்டு நானும் விடைபெற இருக்கின்றேன். இதுவரை நிரம்பு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடைய ரஷீட்டா இனிமையான வணக்க மீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ. 647-532-2564. LegacyLearningHub.ca.
1: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நன்றி நேரம் 3:02, 3 தொடக்கம் 5 வரை திசையெங்கும் குறைந்திருக்க போறீங்க. எங்களோட ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக வர இருக்கு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை

18 டிகிரி செல்சியஸ் ஆக உள்ளது. அதே நேரம் உணர்நிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆக உள்ளது. இன்று இரவு 18 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எங்களோடு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள இஸ்தஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்தஃபம் 102.7. மேலதிக விவரங்கள், விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. இன்னைக்கு உங்களுக்காக திசைங்கும் கிளக்கில் ஏராளமான தகவல் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கிறது பாடல் உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து. இது ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், நோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்
2: 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.

0: அடுத்தது மண்டாடி திரைப்பட பாடல், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் அடுத்தது பாடல். இது ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு வந்துடலாம். இந்த வாரம் ஐந்தாவது இடத்துல கயோட்டி வர்சஸ் ஆக்மே திரைப்படம், நான்காவது இடத்துல ரன்னர் திரைப்படமும், முதல் மூன்று இடங்களில் மூன்றாவது இடத்த ஒடிசி திரைப்படம் இந்த வார இறுதியில் 7.4 மில்லியன் டாலர்களை வசூலித்திருக்கிறது. இரண்டாவது இடத்துல ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே 8.4 மில்லியன் டாலர் இந்த திரைப்படம் இதுவரைக்கும் 935 மில்லியன் டாலர்களை வந்து வசூல் செய்திருக்கின்றது. முதலாவது இடத்துல இந்த வாரம் வெளியான பிராக்டிக்கல் மேஜிக் 2 திரைப்படம் முதலாவது இடத்துல 30 மில்லியன் டாலர்களை வசூல் செய்திருக்கிறது இந்த வார இறுதியில். அண்ட் இதுதான் இந்த வாரத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம். இந்த நேரத்தில் அந்த தகவலோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். 1370 டோன்மில் சூடன் முகவரி அலுவலகத்தில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை அறிந்துள்ள போன்றோம். குறிப்பாக கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக உங்களுக்கான இமிகிரேஷன் சார்ந்த அனைத்து தேவைகளையும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இதற்கு சிறந்த வல்லுநர்களின் துணையோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அதுவரை நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணிய நிராகரிக்கப்பட்டாலும் உங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. குறிப்பாக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்று வருகின்ற பொழுது அது நிராகரிப்புக்காக சொல்லப்படுகின்ற காரணத்தை விடவும் வேறு பின்னணி காரணங்கள் இருக்கலாம். இதனை ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதன் ஊடாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் வழிவகை செய்கின்றது. இந்த டாக்குமெண்ட்டில் இந்த விண்ணப்பம் விசிட்டர் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. குறிப்பாக நீங்கள் விண்ணப்பம் ஒன்று நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் மறுபடியும் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடும். ஆனால் பெடரல் கோர்ட்டில் அதனை அப்பீல் செய்து கொள்ளக்கூடிய வழிவகைகள் இருக்கலாம். அதனை நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை அழைத்து அதனூடாக அந்த நடைமுறைகளை தெரிந்து கொள்ள முடியும். மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக பெடரல் கோர்ட்டில் விசா விண்ணப்பங்களை அப்பீல் செய்த நடவடிக்கைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது. குறிப்பாக இந்த பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் திட்டம் தான் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு பிஆர் வழங்குகின்ற திட்டம், ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸையோ கிராண்ட் பேரண்ட்ஸையோ சூப்பர் விசா ஊடாக கனடாவுக்கு விரணைத்துக் கொள்ள முடியும், அந்த விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். இவற்றினையும் நீண்டகால அனுபவத்தோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: பிரதமர் மாகாணி தலைமையிலான லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை விட 14 புள்ளிகள் முன்னிலையில் இருப்பதாக புதிய பேக்கஸ்ட் டேடா கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் இன்று நடைபெற்றால் வாக்களிக்க உறுதியளித்துள்ளவர்களில் 47% பேர் லிபரலுக்கும் 33% பேர் கன்சர்வேட்டிவுக்கும் வாக்களிப்பதாக தெரிவித்துள்ளனர். என்டிபி 8%, பிளாக் குபெக்வா 7%, கிரீன் பார்ட்டி 3% உள்ளன. இதேவேளை 46% கனேடியர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்தை தங்களின் முக்கிய கவலையாக குறிப்பிட்டுள்ள நிலையில் வாழ்க்கை செலவுகள் முதலிடத்திலும் பொருளாதாரம் 3rd முக்கிய கவலையாகவும் உள்ளன. எதிர்வரும் 18ஆம் தேதி நாமல் ராஜபக்சேவிற்கு பிணை கிடைக்கும் என நம்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தன தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சேவிற்கு சிறையொன்றும் புதிய இடம் கிடையாது எனவும் கடந்த 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நாமல் ராஜபக்சே 3 விளக்கமறையில் அடைக்கப்பட்டிருந்தார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பண செலவை விசாரணைக்கு அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சந்தேக நபராக பெயரிடுவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளின் முதல் அமைச்சர்கள் பிரித்தானியாவிலிருந்து பிரிந்து செல்வது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தும் உரிமையை கோரும் ஒரு கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திடவுள்ளனர். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்பு மற்றொரு ஸ்காட்லாந்து சுதந்திரத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடப்பது சாத்தியமற்றது என பிரித்தானிய பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகியவற்றை உள்ளடக்கியதாக பிரித்தானியா உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Pharma College வழங்கும் Back to School Mega Offer. PSW Programs இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker Programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. Pharma College, டொரண்டோவில் Markham & Finch மற்றும் Brampton ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
2: வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் Markham & Steels Blue Building இல் Mortgage Solutions.
6: 50,000 home equity-க்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. Mortgage Solutions.ca.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
8: FM 102.7 East FM.ca.

0: 3:41 டூட் திரைப்படத்தில் இருந்து அழைத்தது பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. ஆனால் இந்த நேரத்தில் முதல் முறையாக பிரிட்டன் தலைநகரான லண்டனில், அதுவும் குறிப்பாக தேம்ஸ் நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பாரம்பரியத்தின் அடையாளமான கங்கை ஆர்த்தி திருவிழா முதல் முறையாக நடந்திருக்கு. இந்தியாவில் கங்கை நதிக்கரையில் நடத்தப்பட்ட புகழ்பெற்ற இந்த ஆர்த்தியை நினைவூட்டும் வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகிழ்ந்துள்ளதாகவும் இப்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கு. சின்மயா மிஷன் அமைப்பின் 75வது ஆண்டு உலகளாவிய கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தான் இந்த ஆரத்தி விழா நடைபெற்றிருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. புகழ்பெற்ற ஓல்ட் ரோயல் நேவல் கல்லூரி கட்டிடத்திட பின்னணியில தான் இந்த ஆரத்தி விழாவும், தேம்ஸ் நதியோட தூய்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. 3:42 இந்த நேரத்தில் கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசித்த விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து விசித்த விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை நீங்கள் மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. இதற்கு நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்வது என்பது வெறுமனே ஃபோம்களை நிரப்புவது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி மிக முக்கியமான படிகள் இருக்கின்றன. எனவே நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379944450. அதுவரை நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் தவறுகளை திரித்துக் கொண்டு மீளவும் விண்ணப்பிக்க நீங்கள் எண்ணினால் அதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதன் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. குறிப்பாக விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற காரணங்களை விட மேலதிக பின்னணி காரணங்கள் இந்த நிராகரிப்புக்கு இருக்கலாம். அந்த காரணங்களை சரியாக அறிந்து கொண்டும் மீளவும் திருப்திகரமான முறையில் உதவுகின்றது. இதற்கு ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் உதவுகின்றது. அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த அதிகாரிகளின் கொமெண்ட் சடங்களாக பல்வேறு பட்ட விடயங்களை அறிந்து கொண்டு மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விசிட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் உடனடியாகவே திருப்பவும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிய எண்ண தேவையில்லை. அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. இதனை கூட சிறந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர்ஸ் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 4379944450. அது மட்டுமில்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளின் ஊடாக கூட இலங்கையில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ கனடாவுக்கு வருகை தர முடியும். இந்த வேலை வாய்ப்புகள் எவ்வாறான துறைகளில் இருக்கின்றன, அதற்குரிய உரிமைகள் என்ன என்பது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதாக இருக்கலாம். அல்லது பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற பிஆர் நோமினி ப்ரோக்ராம்களின் ஊடாக பிஆர் உடன் கனடாவுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள், அதுக்குரிய தகமையை பற்றி அறிந்து கொள்ளவும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இப்பொழுது இந்த விசா விடயங்களில் இமிகிரேஷன் விடயங்களில் இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தினரோடு இணைந்து பணியாற்றுவதையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் தெரிவித்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 4379994450. 4379994450.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.

திசையெங்கும் கிழக்குடன் இருந்திருக்கீங்க. சுவாரஸ்யமான பல விஷயங்களும் உங்களுக்காக தந்துகிட்டு இருக்கோம். எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் விளம்பரங்களுக்கு அழைக்கலாம் 416-8241-2112. மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. டிரான்சாவின் தற்போது வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், நிலை 18 உள்ளது. அந்த நேரத்தில் சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு லார்ஜஸ்ட் மணி லாண்ட்ரிங் பஸ்ஸை வந்து அஃபிஷியல்ஸ் மேற்கொண்டிருக்காங்க. மல்டி பில்லியன் டாலர் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டுபிடிக்கப்பட்ட கார்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் லக்ஸரி குட்ஸ் வந்து என்ன நடக்க போகுது. 3 இயர்ஸ் வந்து இந்த கோஆர்டினேட்டட் ரெய்ட் நடந்ததுக்கப்புறம் 400 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு கிரிமினல் நெட்ஒர்க்கை டார்கெட் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க வந்து ஸ்கேம்ஸ், கேம்பிளிங், அதே மாதிரி இன்னும் ஏராளமான இல்லீகலான ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு விண்டோலெஸ் கான்கிரீட் வால் ரூம்

சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே 3 பில்லியன் சிங்கப்பூரியன் டாலர்ஸ், அதாவது யூஎஸ் டாலர்ஸ் பார்க்கும்பொழுது 2.4 பில்லியன் டாலர்ஸ். இதுல இந்த பொருட்கள் மட்டும் இல்லாம கேஷ், கிரிப்டோ கரன்சி, கோ பார்ஸ், இது ப்ராப்பர்ட்டி, ஸ்போர்ட்ஸ் கார், வைன், லிக்கர், எலக்ட்ரானிக்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர் பிரிக்ஸ், கலெக்டபிள் ஜாப்பனீஸ் ஸ்டெடி டாய்ஸ், இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனில் இல்லீகலாக 6 figure வரைக்கும் அவங்க செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பஸ்து தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 10 சைனீஸ் நேஷனல்ஸ் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து நிறைய பாஸ்போர்ட்ஸ், அதாவது கம்போடியா, டர்க்கி நாடுகளோட பாஸ்போர்ட்டை வைத்திருப்பதாகவும், அண்ட் அவங்களுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிங்கப்பூர் ஊர்லே இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பஸ்ல வந்து அரெஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 and 17 months ஜெயில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. மட்டும் இல்லை, ஃபோர்ஃபிட்டட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் கூட இருக்கு. இதில் 17 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 15 பேர் வந்து இந்த கூட்டத்தோடு சம்மந்தப்பட்டவங்க சரண்டர் அடைய போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லார்ஜஸ்டான பஸ்ட்டு அப்படின்றதையும், அண்ட் ஹெர்மீஸ் பை த ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏராளமான பொருட்கள், 15 கேரட் எல்லோ டைமண்ட் ரிங் கூட இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர் டாலர்ஸ் மட்டுமே 3 லட்சம் டாலர்ஸ், அதே யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,37,000 ரூபா மதிப்புள்ளதுன்றது இப்பொழுது கணக்கிடப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து ஜப்பனீஸ் ஆர்டிஸ்ட் யோகி குசாமா வந்து ஆக்ஷன் எஸ்டிமேட்டை வந்து எக்ஸீட் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் தாண்டி இது விற்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. பட் இது எதுவோ திருப்பி கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். 4 மணி இந்த மணி தேர்தலை ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் அமர்க்கலம் திரைப்படத்திலிருந்து.

இந்த நேரத்தில் லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சார்ல்ஸ் அடுத்த மேஜர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கம்பெனிஸ் ஹோஸ்ட் பண்ண இருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. பிக்கஸ்ட் நேம்ஸ் இன் ஏஐ அப்படின்னு பார்க்க போனால், இந்த ஸ்லோ டவுன் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நிவிடா, கூகுள், டீப் மைண்ட், ஓப்பன் ஏஐ, ஆந்த்ராபிக் அண்ட் யூகே மினிஸ்டர் ஃபார் ஏஐ இவங்க எல்லாரும் வந்து இந்த மீட்டிங்லாம் கலந்து கொள்ள போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயால் இப்போ என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்குது, அதே மாதிரி வருங்காலத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள், நன்மைகள், பாரதூரமான விஷயங்கள் கூட இதில் கலந்துரையாடப்பட இருக்கு. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் ஆந்த்ராபிக் டாரியோ அமோடி வந்து இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இவ்வளோ தான் ஏஐயை முட்கொண்டு நாங்கள் ஒர்க் பண்ணாலுமே ஏஐயால் நாங்கள் ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டுருக்கோம், இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும், அதை நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோமா இல்லையா அப்படின்றத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கிங் சம்மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிவிடியா founder and chief executive Jensen Huang, Google DeepMind founder and chairman Demis Hassabis, Paolo Benatti ஆகியோரும் இணைந்திருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அட்வைசர் டு த வேட்டிகன் ஆன் ஏஐ இதை பத்தியும் இங்க கலந்துரையாட போறாங்க. ஆகவே இது ஒரு பெரிய ஒரு சம்மிட்டாக இருக்கும் என நம்பப்படுகிறது. 4:10 Ontario certified teacher Sabita Silvarajavin தலைமையில் இடம்பெறும் Focus Educational Services Inc-இல் ஜேகே முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், ஃபிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகளும் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 5130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210 ஒழிக்கின்றது நரசிம்ஹா திரைப்பட பாடல்.

0: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச ஆமத் தம் 437-860-7002 437-860-7002.
2: உள்ளம் கொள்ளைகொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்.
2: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்க்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6474598669.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங் மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்தில் இருந்து அழைத்தது பாடல் இது இஸ்டெஃபமென்ட் எங்கும் கிழக்கு. இங்கிலாந்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட விஜய், அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய், புகழ்பெற்ற சில்வர் ஸ்டோன் மோட்டார் பந்தயத்தில் அவர் வந்து போயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே நடிகர் அஜித் பங்கேற்ற கார் பந்தயத்தை வந்து கொடியசைத்து ஆரம்பித்து வைத்ததோடு சுவாரஸ்யமான ஒரு சந்திப்பு நடந்து அது இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் எல்லாமே வைரல் ஆச்சு. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையுமே திரையில் வந்து ராஜாவின் பார்வையில் பார்த்த மக்களுக்கு நேரடியாக இந்த சந்திப்பு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் அஜித்துக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்டை வந்து அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். அதில் வந்து ஒரு விளையாட்டு கார் ஒன்றை வந்து விஜய் பரிசாக வழங்கியிருந்தார். அதுக்கு பதிலாக அஜித் வந்து தலைக்கவசம் ஒன்றை அன்பளிப்பாக வழங்கியமை தொடர்பான புகைப்படங்கள் வந்து இப்பொழுது வைரல் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் மேம்படுத்தும் நோக்கில் விஜய் 10ஆம் தேதி லண்டனுக்கு புறப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு நடந்த இந்த போட்டியும் கூட கவனம் பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் கனடா பைலட் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. தொடர்ச்சியாக உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து விசிட்டர் விசாவுடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இருந்தாலும் புதிய சட்ட மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது அவை பயன் தரக்கூடிய வரதான் இருக்கின்றன. எனவே கனடாவில் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக தொடர்ச்சியாக இந்த இமிகிரேஷன் சேவைகளை வழங்கி வருகின்ற கனடா பைலட் புரோகிராம் நிறுவனம் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களையும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. வெறுமனே போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களாக இருப்பினும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி பல்வேறுபட்ட முக்கியமான படிகள் இருக்கின்றன. அவற்றினை கனடா பைலட் புரோகிராம் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிறைவேற்றி தருகின்றது இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் என்று வருகின்ற பொழுது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் விவரங்களுக்கு 4379994450 4379994450. அதுவழியில் விசிட்டர் விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தினை செய்து பார்க்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கூடுமானால் நீங்கள் இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய முடிவுகளை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்யும் வாய்ப்பு இருக்கக்கூடும். குறிப்பாக இதனை கூட மிகச்சிறந்த இமிகிரேஷன் வெரிஃபிகேஷன் லாயர்ஸ் கூடாக கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு செய்திருக்கின்றது. எனவே தகுந்த காரணங்கள் இருப்பின் இவ்வாறு பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராம் கூடாக செய்து கொள்ள முடியும். உங்களுடைய இந்த விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு முன்னதாக அல்லது மீண்டும் விண்ணப்பிப்பதென்று வருகின்ற பொழுது இந்த நிராகரிப்புக்கான சரியான காரணங்களை அறிந்து கொள்வது முக்கியமானது. உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிற காரணத்தை விட பின்னணி காரணங்கள் இருக்கலாம். இந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் மீள விண்ணப்பித்துக் கொள்வதற்கு ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதனூடாக கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. இந்த டாக்குமெண்ட்டில் குறித்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளின் கொமெண்ட்ஸ் உட்பட பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொண்டு அதுக்கேற்ற முறையில் மீளவும் திருப்திகரமான முறையில் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். இதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமை நாடலாம் 4379994450. அதுவழியில் சூப்பர் விசா வழங்குகிற நடைமுறைகள் கூட நிறுத்தப்படவில்லை. குறிப்பாக இந்த பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் PR திட்டம் மாத்திரமே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சூப்பர் விசாவுடாக தொடர்ச்சியாக உங்களுடைய பெற்றோரையோ கிராண்ட் பேரண்ட்ஸோ நீங்கள் கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இது சார்ந்த விண்ணப்ப விவரங்களுக்கும் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் 4379994450 4379994450.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் ஆகஸ்ட் மாத பணவீக்கம் 3% தொடர்ந்துள்ளதாக கனடிய புள்ளி விவர வெளிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மந்தமடைந்திருந்தாலும் வாடகை மற்றும் சுற்றுலா செலவுகள் அதிகரித்ததால் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதத்திலும் மாற்றம் ஏற்படவில்லை. எரிபொருள் விலை ஆண்டுக்கு ஆண்டு 22.8% உயர்ந்துள்ளது. ஜூலை மாதத்தில் இந்த உயர்வு 25.7% இருந்தது. அதேவேளை மளிகைப் பொருட்களின் விலை உயர்வு 2.8% குறைந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனவளம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களங்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து ஏற்கனவே விடுவிக்க தீர்மானித்த காணிகளையும் உடனடியாக விடுவித்து காணிகளுக்குரிய மக்களிடம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். மக்களிடம் ஆவணங்களை கோருவது பிழையான விடயமாகும். ஏனெனில் கடந்த யுத்தகால பகுதியில் மக்கள் ஆவணங்கள் எவற்றையும் எடுத்துச் செல்லவில்லை. ஆவணங்களை எடுத்துச் செல்லக்கூடிய சூழல் இருக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மயிலாடுதுறை அருகே வங்கக்கடலில் எண்ணெய் கிணறு அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கிணறுகளால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இப்போது கூடுதலாக எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டால் அந்த பகுதியில் மதிப்பிட முடியாத அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பது மட்டுமன்றி மீனவர்களின் வாழ்வாதாரமும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என அன்புமணி மேலும் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-24-26.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போ.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
6: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:42 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் தொடர்ச்சியாக விசிட்ட விசா விண்ணப்பங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உங்களுடைய அன்பு குறிவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து விசிட்ட விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது விசிட்ட விசா விண்ணப்பங்களை கனடிய அரசு ஏற்றுக்கொள்வதில் என்கின்ற ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. அல்லவாறு அல்ல, சட்ட மாற்றங்கள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ந்தும் உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ நண்பர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்ட விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக நீண்டகால அனுபவத்தோடு மிகச்சிறந்த வல்லுநரின் துணையோடும் சகலவிதமான குடிவரவு சார்ந்த சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் வழங்கி வருகின்ற கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. அதுவரையில் விசிட்ட விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தை செய்யலாம் என்று நீங்கள் கருத தேவையில்லை. பெடரல் கோர்ட்டில் அதனை அப்பீல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தகுந்த காரணங்கள் இருப்பின் பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் மிகச்சிறந்த இமிகிரேஷன் ரிலேஷன் நோய் சூடாக செய்து தருகிறது. அதுவரையில் மீளவும் விண்ணப்பத்தை செய்து கொள்வது என்று வருகின்ற பொழுது வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது சரியான பலனை தராது. உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட காரணத்தை விட வேறு பின்னணி காரணங்கள் இருக்கக்கூடும். இந்த நிராகரிப்புக்கு அந்த சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த அதிகாரிகளுடைய கொமெண்ட்ஸை அறிந்து கொள்வதற்கும் புல் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் உதவுகின்றது. இந்த டாக்குமெண்ட்டினை விசா ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கனடா பைலட் ப்ரோக்ராம் பெற்று அதனை ஒரு ஆராய்வுக்கு உட்படுத்தி மீளவும் திருப்திகரமான முறையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு உதவுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. இது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளூடாக வொர்க் பெர்மிட்டோடு கனடாவுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எவ்வாறான துறைகளில் இவ்வாறு ஒர்க் பெர்மிட்டுடன் கனடாவுக்கு பிறகு தர முடியும், அதற்குரிய தகைமைகள் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வதாக இருக்கலாம். அல்லது கனடாவில் ஒர்க் பெர்மிட்டினை பெற்றுக் கொள்வது அல்லது அவற்றினை ரினியூவல் செய்து கொள்வது பற்றிய தேவைகளாக இருக்கலாம். அது மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட மாகாணங்கள் கனடாவில் வழங்குகின்ற PR நோமினி ப்ரோக்ராம்களின் ஊடாக கனடாவுக்கு PR உடன் பிறகு தரக்கூடிய வாய்ப்புகள் பற்றி அறிந்து கொள்வது மற்றும் உங்களுடைய பேரண்ட்ஸ் மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸை சூப்பர் விசா ஊடாக தொடர்ச்சியாக வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பற்றி அறிந்து கொள்வது இது பற்றிய விவரங்களுக்கும் கனடா பைலட் ப்ரோக்ராமிலே நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. 437-999-4450.

4:50 நானும் விடைபெற்று செல்லும் நிகரமும் வந்தாச்சு. 5 மணியிலிருந்து 7 மணி வரை உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரப்போகுது. உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்துகொள்ளலாம். 4:56 இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி எங்களோட சேர்ந்து நீங்களும் செலிப்ரேட் பண்ண முடியும். என்னோட ஜஸ்மிதா வந்திருக்காங்க. ஸோ 5 மணியிலிருந்து 7 மணி வரை உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரப்போகுது. ஸோ கால் பண்ணுங்கள், பாடல் கேட்கலான்னு சொல்லிட்டு அடுத்த மணி தேவத்தில் உங்களை சந்திக்க போகிறேன்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசா.

0: நேரம் 5 மணி 5 மணிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் உங்களுக்கு வரப்போகுது. வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் ரஷிதா. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். அதாவது எங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் தொடங்கினாலுமே இந்த சமர் இன்னும் விட்டு போகாத மாதிரி
0: சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு அந்த பிரச்சனையே இப்பொழுதுக்கு இல்ல. எங்களுக்கு வேலை பிரச்சனை, அது வேற. உங்களுக்கு
1: ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதானே.
0: ஆனாலும் அந்த பிரச்சனை எல்லாம் நாங்க பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி பாட்டு கேட்கும் போது பிரச்சனை எல்லாம் காணாம போகும் பாருங்க,
1: பறந்து போயிடும்.
0: ஆமா, சோ அதனால அந்த பறந்து போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கால் பண்ணி பாடல் கேட்கணும். இன்னைக்கு வேற விநாயகர் சதுர்த்தி வேற. சோ ஆகவே வந்து ஒரு நல்ல ஒரு நாள்ல உற்சாகமாக பாடல் கேளுங்க.
1: மங்களகரமா கேட்கலாம்,
0: மங்களகரமாவும் கேட்கலாம், அதே மாதிரி உங்க விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்?
1: உடனே அழையுங்கள் 416-554-4040.
0: Facebook, Instagram, TikTok, இணைந்துக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்.
1: யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: மேலதிக விவரங்கள் அல்லது நீங்க விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212.
1: ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: நேரம் 5:05 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டவோ டவோ.
1: எங்களோட அழைப்பில் சந்துரு, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சந்துரு, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம் சந்துரு?
2: எனக்கு என் மனம் ஆடுவில் இருந்து என்ன சொல்லி பாடுவது?
1: யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
0: நான்கு 6 5 4 4 0 4 0.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
7: என்றும் இசையுடன், ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
8: நேரம் 5:14. ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
9: அழைப்பில் யோகேஸ்வரன், வணக்கம். வணக்கம் வணக்கம் யோகேஸ்வரன், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
10: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
8: சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம் யோகேஸ்வரன்?
10: நன்றி,
8: வணக்கம் யோகேஸ்வரன்.
9: எங்களுடைய நீங்களும் தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம்.
8: அழையுங்கள். 416-554-4000.

0: 5:20 நீங்கள் கூறிக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். எங்களுடன் நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம். அலையுங்கள்
1: 416-554-4040.
0: அழைப்பில் இமானுவேல் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் இமானுவேல், எப்படி இருக்கிறீங்க?
2: ஹலோ
0: ஹலோ, எப்படி இருக்கீங்க இமானுவேல்?
2: நல்ல சோமா இருக்கேன், நீங்கள்?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம்?
0: பாடல் கண்டிப்பா வருது. யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க? உங்களுக்காகவும் பாடல் வருது. ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்களும் எங்களோட இணைந்து பாடல் கேட்கலாம். அலையுங்கள்
1: 416-554-4040.
0: பாடலுக்கு முன்பதாக கனடா பாடல் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவிற்கு தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ நண்பர்களையோ விசிட் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். விசிட் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்பட்டு விட்டன என்கிற ஒரு தப்பான கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. அவ்வாறு நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் விசிட்ட விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். நீண்ட கால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்தது நிராகரிக்கப்பட்டிருந்தால் மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தை செய்யலாம் என்று சொல்லி எண்ண தேவையில்லை. பெடரல் கோர்ட்டில் அந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை அப்பீல் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதற்கு கூட ஒரு டெட்லைன் இருக்கிறது. அந்த டெட்லைனுக்கு முன்னதாக நீங்கள் தகுந்த காரணங்கள் இருப்பின் அப்பீல் செய்து கொள்ள முடியும். இதனையும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் வயசு ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகின்றது. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்தினை மீள செய்ய வேண்டிய தேவை இருப்பின் வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது சரியான பலனை தராது. என்ன காரணத்துக்காக நீங்கள் செய்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்த சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது அவசியமானது. உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட காரணத்தை விட மேலும் காரணங்கள் இருக்கலாம் இந்த நிராகரிப்புக்கு. எனவே இந்த கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டை பெறுவதனூடாக அந்த சரியான பின்னணி காரணங்களை அறிவதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. அதன் அடிப்படையில் மீளவும் திருப்திகரமான முறையில் விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. அது மட்டுமல்லாமல் கனடாவில் பல்வேறுபட்ட வேலைவாய்ப்புகளுக்கு இருக்கின்ற தேவைகளின் அடிப்படையில் ஒர்க் பெர்மிட்டுடன் கனடா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வாறான துறைகளில் இவ்வாறு ஒர்க் பெர்மிட்டோடு கனடாவுக்கு பிறகு தர முடியும், அதற்குரிய தகைமைகள் என்ன என்பது பற்றிய விவரங்களையும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமை அழைத்து அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் ஒர்க் பெர்மிட்டினை கனடாவில் பெற்றுக் கொள்வது அல்லது நீங்கள் வைத்திருக்கிற ஒர்க் பெர்மிட்டினை ரினுவல் செய்து கொள்வது போன்ற பல்வேறுபட்ட தேவைகளாக இருந்தாலும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. அதோடு பல மாகாணங்கள் கனடாவில் வழங்குகின்ற PR நோமினி ப்ரோக்ராம்களின் ஊடாக PR-உடன் கனடாவுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. அதற்குரிய தகைமைகள் என்ன என்பது பற்றிய விவரங்களையும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமில் அழைத்து அறிந்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. அது மட்டுமல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸினை வரவழைத்துக் கொள்வது தொடர்பிலும் ஒரு குழப்பமான எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு PR வழங்குகின்ற திட்டம் மாத்திரமே இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சூப்பர் விசா ஊடாக நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸையோ கிராண்ட் பேரண்ட்ஸையோ கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ளலாம். இதற்கும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450.
1: நேரம் 5:24. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள். ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் GK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்கான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ Certified Teachers இன்னால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 647-534-4509. ஸ்கார்ப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் அங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 647-534-4509. 647-534-4509. 4509 8130 Shepherd Avenue East Unit 210. Yes, so Coffee Double Double நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: மண்ணப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் ரெப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: East FM தமிழ் செய்திகள்.
4: பிரதமர் மார்க் கர்னி தலைமையிலான லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை விட 14 புள்ளிகள் முன்னிலையில் இருப்பதாக புதிய அபாக்கஸ் டேட்டா கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் இன்று நடைபெற்றால் வாக்களிக்க உறுதியளித்துள்ளவர்களில் 47% பேர் லிபரலுக்கும் 33% பேர் கன்சர்வேட்டிவுக்கும் வாக்களிப்பதாக தெரிவித்துள்ளனர். என்டிபி 8%, பிளாக் அபக்கா 7%, கிரீன் பார்ட்டி 3% உள்ளன. இதேவேளை 46% கனேடியர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்தை தங்களின் முக்கிய கவலையாக குறிப்பிட்டுள்ள நிலையில் வாழ்க்கை செலவு முதலிடத்திலும் பொருளாதாரம் 3வது முக்கிய கவலையாகவும் உள்ளன.
5: எதிர்வரும் 18ஆம் தேதி நாமல் ராஜபக்சவுக்கு பிணை கிடைக்கும் என நம்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தனத்தின் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சவிற்கு சிறை ஒன்றும் புதிய இடம் கிடையாது எனவும், கடந்த 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நாமல் ராஜபக்ச 3 தடவைகள் விளக்கமறியலில் அடைக்கப்பட்டிருந்தார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணச்செலவை விசாரணைக்கு அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
4: ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளின் முதலமைச்சர்கள் பிரித்தானியாவிலிருந்து பிரிந்து செல்வது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தும் உரிமையை கோரும் ஒரு கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட உள்ளனர். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்பு மற்றொரு ஸ்காட்லாந்து சுதந்திரத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்துவது சாத்தியமற்றது என பிரித்தானிய பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகியவற்றை உள்ளடக்கியதாக பிரித்தானிய உளமை குறிப்பிடத்தக்கது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நேரம் 5:34. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
5: அழைப்பில் நாதன் வணக்கம்.
6: வணக்கம் சுஷிதா, எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் நாதன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
6: மிகவும் நல்லா இருக்கிறேன். 2 முக்கியமான விஷயம். 1, எங்கே அந்த சுஷிதா, எங்கே அந்த சுஷிதா. 2வது, சுஷிதாக்கு பக்கத்திலேயே ஒரு பேரும் வாரையிலேயே ஒரு நல்ல பேரை போ சொல்லலாம் யோசிக்கிறேன்.
5: சொல்லுங்க. வெரி குட். ஆக மொத்த என்ன சரி விடுங்க, அங்க ஏதாவது சொல்லுங்க ஜஸ்மிதா, ஏதாவது சொல்லுங்க.
4: எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல.
5: வெரி குட், இப்படிதான் இருக்கணும்.
4: நோ வேர்ட்ஸ்,
5: நோ வேர்ட்ஸ்,
4: வார்த்தை வரல.
5: வாரே வா, ஆனாலும் இவங்களுக்கு வார்த்தை வரல, எனக்கும் பேச வரல, ஆனா உங்களுக்கு கால் பண்ணி பால் கேட்க வரும்.
4: கண்டிப்பா
5: என்ன பண்ணும், கால் பண்ணுங்க 416-5545-4400. அப்புறம் பாட்டுக்கு போயிடுவோமா?
4: கண்டிப்பா.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும் கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Kumudiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறும். Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்பி.
7: 437-860-7702.
8: நேரம் 5:44. ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
9: எங்களோட தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம். 4165-4440 அழைப்பில் சிவலிங்கம், வணக்கம்.
10: வணக்கம்.
8: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் சிவலிங்கம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: இன்னைக்கு என்ன பாடல் கேக்கலாம் நாம?
10: என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்.
9: ரக்கிட்ட ரக்கிட்ட உங்களுக்காக வருது. யாருக்கெல்லாம் பாடல் டெடிகேட் பண்ண போறீங்க? உங்களுக்காக பால் வருது. ரொம்ப நன்றி. எங்களோட திறந்த அழைப்பு ஏற்படுத்தி பால் கேட்கலாம். அலையுங்கள்
8: 416-554-4040.

0: நேரம் 5:49. இது ஈஸ்ட் எஃப்எம்என் காஃபி டபுள் டப்பு.
1: அழைப்பில் ரவி, வணக்கம்.
2: வணக்கம், நான் ரவி கதைக்கிறேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நல்லா, ரெண்டு பேருமே நல்ல சோமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் எல்லோரும் நல்ல சோமா இருக்கிறோம்.
1: என்ன பாடல்கோபம் இன்னைக்கு?
2: இன்னைக்கு பாஞ்சாலம் குறித்து படத்திலிருந்து ஆனா அவனா என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
1: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: எல்லாரும் கேட்கலாம்.
1: எல்லாரும் கேட்கலாம். உங்களுக்காகவும் பாடல் வருது. ஆனா பாடலுக்கு முன்பதாக கனடா பாடல் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரியாக விண்ணப்பங்களை செய்து கொள்கிறப்பொழுது தொடர்ந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. கனடாவில் இமிக்ரேஷன் துறையில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சகல விதமான குடியுறவு சார்ந்த சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். 1370 டோன்மெல் ரோட் என முகவரியிலிருந்து அலுவலகம் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து நாங்கள் நேரடியாக விவரங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பிப்பது என்பது வெறுமனே போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்பது அவசியமானது. இதனை கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு சரிவர செய்து தருகின்றது. தொடர்ச்சியாக பலருக்கு நிராகரிப்புகள் இல்லாத வகையில் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை கனடா பைலட் புரோகிராம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. கனடா பைலட் புரோகிராமின் ஊடாக விண்ணப்பித்த பலர் இந்த விசிட்டர் விசா ஊடாக தொடர்ந்தும் வருகை தந்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதுவழியில் விசிட்டர் விசாவுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணி அந்த விசா நிராகரிக்கப்பட்டிருந்தால் ரிஃப்யூசலின் பின்னர் உடனடியாக இன்னும் ஒரு தடவை விண்ணப்பிக்கலாம் என்ற எண்ணத்தவையில்லை. தகுந்த காரணங்கள் இருப்பின் இந்த நிராகரிப்பினை நீங்கள் பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் ரிகேஷன் ஆஃபீஸராக கனடா பைலட் புரோகிராம் செய்து தருகின்றது. மீளவும் விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பிப்பது என்று வருகின்ற பொழுது வெறுமனே நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பிக்கும் பொழுது நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது முக்கியமானது. எனவே உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட காரணத்தை விட வேறு பல பின்னணி காரணங்கள் இருக்கக்கூடும். அதனை அறிந்து கொள்வதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை கனடா பைலட் புரோகிராம் விசா ப்ரோசஸிங் சென்டரிலிருந்து நேரடியாக பெறுகின்றது. இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்து ஆராய்ந்து மீளவும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றோர் மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸை வரவழைக்கக்கூடிய இந்த சூப்பர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு தவறான கருத்தும் இருக்கிறது. பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் பிஆர் திட்டம் மாத்திரமே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சூப்பர் விசா ஊடாக தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸையோ கிராண்ட் பேரண்ட்ஸையோ வரவழைத்துக் கொள்ள முடியும். இது பற்றிய அப்ளிகேஷன் விவரங்களுக்கும் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த

0: மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426.
1: Ajax Nissan and Infiniti Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.

0: நேரம் 6:02. நாங்களும் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்என் காஃபி டபுள் டபுளின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம்.
1: அடுத்த மணித்தியாலத்துல எங்களோட தேவகுமார் வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். தேவகுமார் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். தேவகுமார் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன்.
1: இன்னைக்கு என்ன பாட்டு கேப்பா? வருது. யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க? உங்களுக்கும் பாடல் வருது. இதே போல எங்களோட நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க
0: 416-554-4040.
1: Facebook, Instagram, TikTok லே எங்களோட இணைந்து கொள்ளலாம். East FM தமிழ்.
0: YouTube-இல் East FM 102.7.
1: அதே மாதிரி மேலதிக விவரங்கள் விளம்பரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும்னா 416-824-1212.
0: அதே போன்று East FM-இன் மின்னஞ்சல் East FM 102.7@gmail.com.

0: புதிய பாடல், ஆனா ஏதோ இட்டிஸ் ஃபீலாவே இருக்குது, செம்மையா இருக்கு இல்லையா?
1: ஃபீலா இருக்குது இல்ல, அதான் அவரு அப்படிதான் பாட்டை போட்டாரு. அப்படியே வந்து மாமா உன் பொண்ண கொடின்னு கொஞ்சம் லைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு வரும். ஆனா என்னதான் சொல்லுங்க, என்னங்க சாயா பயங்கர் அனிருத்தெல்லாம் இருக்காங்கதான் இல்லைன்னு சொல்ல. நான் பாத்தீங்கல்ல, ஒன் சிங்கிள் மூவி, எவ்ரி ஒன் காலி
0: காலி,
1: அவ்வளவுதான். திஸ் இஸ் த மேஜிக் ஆஃப் இளையராஜா. ஸோ அப்படி சொல்லி நாங்கள் இப்படி இப்படி அப்படி அப்படி பேசுவோம், அதனால நீங்களும் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிபியூஷன் பண்ணலாம்,
0: எங்களோட சேர்ந்து எஸ்
1: பாடல் கேட்டு கண்ட்ரிபியூஷன் பண்ணலாம் எங்களோட அழைப்பில். வணக்கம் சோதிலிங்கம்.
2: பாட்டு
1: உங்களுக்கும்
2: எனக்கு நல்ல பாட்டு, மற்றவர்களுக்கு விரும்புதான் விரும்புவோம், அதை பத்தி எனக்கு விரும்புது.
1: ஆனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்காக வருது. இதே போல எங்களோட நீங்களும் பாடல் கேட்கலாம், அலையுங்கள்.
0: 416-554-4000.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சன் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6474598669.
0: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
4: 416-461-6401.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
5: நேரம் 6:16. ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
6: அழைப்பில் பபி வணக்கம்.
7: வணக்கம் சசிதா, ராக்கிதா, இருவருக்கும் வணக்கம். அப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும். நீங்க அப்படி இருக்கீங்க?
5: ஆசீர்வாதத்தை வாங்க போறோம். சரி, அந்த
6: என்ன பாட்டு கேப்போம் இன்னைக்கு?
7: எல்லாருக்காகவும்
6: பால்வருது, ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கால் பண்ணுங்க, பால் கேட்கலாம்.
5: 416-554-4040.

0: நேரம் 6:21. இது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள்.
1: எங்களுடைய இணைந்து நீங்களும் பல்கலாம் அலையுங்கள்.
0: 416-554-4040.
1: அழைப்பில் திலகவதி வணக்கம்.
2: வணக்கம் ரோஷிதா, நான் திலகவதி அமராஜா பேசுறேன். மாலை வணக்கம் இருவர் உங்களுக்கும். நலமா இருக்கிறீங்களாடா?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் திலகவதி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன்டா. உங்களோட பேர் என்ன? நிக்ஷிதாவா? நீதாவா?
0: ஜஸ்மிதா.
2: நீ பாசினியா?
0: ஜஸ்மிதா.
2: செவ்வந்தி படத்துல பொன்னை பூங்குயிலி என்ற பாடல அனைத்து ஈஸ்டப்பம் மக்களும் நீங்களும் நாங்களும் இந்த வாய்ப்பு தந்த உங்கள் இருவருக்கும் நன்றிதான்.
1: கண்டிப்பா உங்களுக்கா பாடல் வருது, ரொம்ப நன்றி. ஆனா பாடலுக்கு முன்புதாக கனடா பாடல் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய அன்புக்குரியவர்களை கனடாவுக்கு விசிட் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. தொடர்ச்சியாக ஏராளமானவர்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டவர்கள் தொடர்ந்தும் கனடாவுக்கு விசிட்டர்களாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் உங்கள் விசிட்ட விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அது வழியில் நீங்கள் ஏற்கனவே விசிட விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி எண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை தகுந்த காரணங்கள் இருப்பேன் பெடரல் கோடில் அப்பீல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கின்றது. அந்த காலத்துக்கு முன்னதாக நீங்கள் இவ்வாறு அப்பீல் செய்து கொள்ள வேண்டும். எனவே நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்த நடவடிக்கைகளையும் மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர்ஸ் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் மீள விண்ணப்பிக்கின்ற நிலைக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட காரணத்தை விட மேலதிகமான காரணங்கள் இருக்கலாம் இந்த ரிஃப்யூசலுக்கு. எனவே அதனை சரியாக அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பது முக்கியமானது. எனவே இந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வதற்கு ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை கனடா பைலட் ப்ரோக்ராம் விசா ப்ரோசஸிடமிருந்து நேரடியாக பெறுகின்றது. இதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி மீளவும் திருப்திகரமான முறையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட விசா விண்ணப்பங்கள் செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450. அது மட்டுமில்லாமல் சூப்பர் விசா விண்ணப்பங்கள் நிறுத்தப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு தவறான எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் திட்டம், அவர்கள் பிஆருடன் வருகை தருவதற்கான திட்டம் மாத்திரமே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுடைய பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ நீங்கள் சூப்பர் விசாவோடாக கனடாவுக்கு விரவழைத்துக் கொள்ள முடியும். அதற்கும் இந்த விண்ணப்பங்களுக்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. இப்பொழுது கனடாவுக்கு மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், குறிப்பாக விசிட்டிங் விசா, டூரிஸ்ட் விசா, ஸ்டடி விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. 437-999-4450.
0: நேரம் 6:24. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள். ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ Certified teachers inal vagupugal valangapadugindrana padivugalukku alaiyungal 6475344509 Scarboroughville Morningside and Shepherd Hill in person vagupugal nadathapaduvathode neengal engirundalum online moolamum vagupugalil inaiya mudiyum Focus Educational Services Inc 6475344509 8130 Shepherd Avenue East Unit 210. இதே போன்று காஃபி டபுள் டபுள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள். 416-554-4040.
4: செவந்தி செவந்தி செவந்தி செவந்தி.

0: கனடாவின் ஆகஸ்ட் மாத பணவீக்கம் 3% தொடர்ந்துள்ளதாக கனடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மந்தமடைந்திருந்தாலும் வாடகை மற்றும் சுற்றுலா செலவுகள் அதிகரித்திருந்ததால் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என எரிபொருள் விலை ஆண்டுக்கு ஆண்டு 22.8% உயர்ந்துள்ளது. ஜூலை மாதத்தில் இந்த உயர்வு 25.7% இருந்தது. இதேவேளை மளிகைப் பொருட்கள் விலை உயர்வு 2.8% குறைந்துள்ளது.
1: முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனவளம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களங்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து ஏற்கனவே விடுவிக்க தீர்மானித்த காணிகளையும் உடனடியாக விடுவித்து காணிகளுக்குரிய மக்களிடம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். மக்களிடம் ஆவணங்களை கோருவது பிழையான விடயமாகும். ஏனெனில் கடந்த யுத்த கால பகுதியில் மக்கள் ஆவணங்கள் அவற்றையும் எடுத்துச் செல்லவில்லை. ஆவணங்களை எடுத்துச் செல்லக்கூடிய சூழல் இருக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: மயிலாடுதுறை அருகே வங்கக்கடலில் எண்ணெய் கிணறு அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கிணறுகளால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இப்போது கூடுதலாக எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டதால் அந்த பகுதியில் மதிப்பிட முடியாத அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பது மட்டுமின்றி மீனவர்களின் வாழ்வாதாரமும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என அன்புமணி மேலும் தெரிவித்துள்ளார்.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: நேரம் 6:33. நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள்.
0: அழைப்பில் எங்களோடு வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் சிவானந்தன்.
0: சிவானந்தன், எப்படி இருக்கீங்க?
3: என்ன
0: பாட்டு கேப்போம் இன்னைக்கு? உங்களுக்காக பாடல் வருது, நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள்
1: 416-554-4040-40.

0: 6:39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபுள் டபுள். அழைப்பிள்ளங்களுடன் செல்வா. வணக்கம் செல்வா.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வா. இன்னைக்கு என்ன பாடல்
2: கேட்க? பாட்டு இருக்கான், தனியா வர்க் பண்றீங்க இன்னைக்கு?
0: யார சொல்றீங்க? என்னையா? நாங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி நாங்க அப்ப தலையாடிட்டு போவோம்.
2: எனக்கு பார்த்திபன் கனவுல வர பாட்டு பக் பக் பக் மாடப்புறா பாட்டு போடுங்க ப்ளீஸ். லாங் டைம் அதை கேட்டு.
0: யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: என்ன கிராண்ட் டாட்டர் இந்த கார்ல உட்கார்ந்து இருக்கிறேன். நான் இப்பதான் பள்ளிக்கூடத்துல இருந்து டியூஷன் கிளாஸ்ல இருந்து கூட்டி கொண்டு வரேன். அப்ப அவக்காவும் அமீரா அவட பேர், அவக்காவும் வீட்டுல உள்ள எல்லாருக்காவும் இந்த பாட்டு.
0: சரி, அமீராக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஹாய் சொன்னதா சொல்லுங்க. அவங்களுக்கு பாடல் வருது.
2: ஓகே, தேங்க்யூ.
0: சரி, பாலுக்கு போறதுக்கு முன்னாடி கனடா பால ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட்டர் விசா நடைமுறைகளில் புதிய சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ளவன்றி அவசியத்தை அவை அதிகரித்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் விசிட்டர் விசா வழங்குவது நிறுத்தப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு தப்பான எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அவ்வாறு நிறுத்தப்படவில்லை. இவ்வாறு நாங்கள் சொன்னதை போல சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சரியான முறையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ளப்படுவது தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து உங்களுடைய அன்புக்குரிய விரலை நீங்கள் கனடாவுக்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். தொடர்ச்சியாக கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏராளமானோருக்கு இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொடுத்து வருகின்றது. ஏராளமானவர்கள் இவ்வாறு கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டவர்கள் கனடாவுக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் விசிட்டராக. எனவே நீங்களும் உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்ப அங்கத்தவர்களோ இவ்வாறு கனடாவுக்கு விசிட்டராக வரவழைக்க விரும்பினால் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் என நாட முடியும். நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விசிட்டர் விசா விண்ணப்பத்தினை கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் செய்து தருகின்றது. 1370 டோன்மில்ஸ் ரோடு என்னும் முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450
4: விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திருப்பவும் விண்ணப்பம் செய்யலாம் என்ற எண்ணத்தவையில்லை. இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தகுந்த காரணங்கள் இருப்பின் நீங்கள் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். எனவே அதனை கண்டுகொள்வதற்கு ஒரு காலையில் இருக்கிறது, ஒரு டெட்லைன் இருக்கிறது. அதுக்கு முன்னதாக நீங்கள் இவ்வாறு பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். இந்த அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் ஊடாக லோயர்ஸ் ஊடாக செய்து தருகின்றது. அதுவரையில் நீங்கள் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் திருப்பவும் விண்ணப்பிக்க வேண்டிய நிலை வருகின்ற பொழுது வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பது அவசியமானது. உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும் காரணத்தை விடவும் வேறு பின்னணி காரணங்கள் இருக்கலாம். அதிகாரிகளை திருப்திப்படுத்தாத காரணங்கள் இருக்கலாம். அவற்றினை சரி செய்து கொண்டு விண்ணப்பிப்பதற்கு ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதன் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. இது பற்றிய விவரங்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் அழைத்து பெற்றுக்கொள்ள முடியும். 4379994450. அது மட்டுமில்லாமல் சூப்பர் விசாவை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக உங்களுடைய பேரண்ட்ஸையோ கிராண்ட் பேரண்ட்ஸையோ நீங்கள் சூப்பர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் பிஆர் ஊடாக வருவதற்கான திட்டம் மாத்திரமே இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் சூப்பர் விசாவினை கனடா வழங்கி வருகின்றது. அழைக்கலாம் இது பற்றிய விவரங்களுக்கும். 4379994450 4379994450.

0: வரவும்.
1: 6:47 ஆயிடுச்சு. ஆகவே நாங்களும் விடைபெற்ற சில நேரமும் வந்தாச்சு.
2: எஸ் பட் இன்று உங்களோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேர்களுக்குமே ஒரு ஸ்பெஷல் நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு எங்களோடு இணைந்து கொள்ள முடியாட்டி, டோன்ட் வொரி பி ஹாப்பி. அஃப்கோர்ஸ் நாளைக்குமே 5 to 7 வரை நீங்கள் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளலாம்
1: அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் மீண்டும் மறுமுறை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அப்படி சொல்லிட்டு நாங்கள் இன்னும் மற்றும் ஒரு பொழுதுல உங்களை சந்திக்க போகிறோம். உங்களிருந்து விடைபெறும் நாம்
2: ஜஸ்மிதா சிவரூபன்,
1: ருஷிதா ஸ்பால்டிங். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கலையாத்து
2: அபர்ணா மற்றும் சஞ்சீவன்.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.
2: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ, 647-532-2564. LegacyLearningHub.ca.
6: The station with the
7: best
6: music.
7: It's East FM.
8: Feel the power.
9: Feel the bass. 102.7 FM.
10: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
11: அது சரி.
10: உங்களுக்கு ஆடி கார்
11: என்னது?
10: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
12: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
13: 416-900-4599.
14: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
15: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
14: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
15: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
14: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1, 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸ் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
16: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள், 647-608. 8447.
11: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட்

0: நன்றி ஜஸ்மிதா, நன்றி ரோஷிதா. நேர்கள் தொடர்ந்து இரவு காற்றலையில் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி இணைந்திருக்கலாம். இன்று இரவு காற்றலையிலும் உங்களோடு நாங்கள்
1: அபர்ணா ஏஜே
0: அன்புடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். வணக்கம் நேர்களை, வணக்கம் அபர்ணா.
1: வணக்கம் சஞ்சீவன், வணக்கம் நேர்களை. எப்படி இருக்கீங்க சஞ்சீவன்?
0: நல்லா இருக்கும் அபர்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுமா இருக்கிறோம். ஒரு வாரமா உங்களோட காத்து ஈஸ்ட் எஃப்எம் பக்கம் வீசல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க.
0: கவலைப்பட்டீங்களோ?
1: கவலைப்படையில, எல்லாம் வாழ்க்கை நல்லா அமோகமா போது போல இருக்கே அப்படி என்று சந்தோஷப்பட்டேன்.
0: சரி பரவாயில்ல, அப்படியா நீங்க யோசிச்சிருக்கீங்களே அபர்ணா. காத்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது. எனவே இன்று இரவும் தொடர்ந்து நாங்கள் 9 மணி வரை பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்ம ஒரு நிகழ்ச்சி ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நீங்கள் இப்பொழுது பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தின் ஊடாக பார்க்கலாம். அதே நேரம் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு
1: 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
0: 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலையும் 19 டிகிரி செல்சியஸாக குடிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜிடிஏ பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் மெல்ல மெல்ல வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. 15 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. நாளை காலை பொழுது 17 டிகிரி செல்சியஸாக இருக்கும். நாளை மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. நாளை மதியம் 23 டிகிரி செல்சியஸ்.
1: அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
0: என்றும் இரவு காற்றலை நம்ம ஒரு நிகழ்ச்சியூடாக சந்தித்துக் கொள்கின்றோம். வார நாட்களில் 7 மணி தொடக்கம் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சியை நீங்களும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாடலை தொடர்ந்து இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்கத்தமிழ் வார்த்தை காத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம் 7:30 செய்திகளை தொடர்ந்து முதன்மை 3 முதல் மணித்தியாலத்தில் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றது.
1: அதே போன்ற 2வது மணித்தியாலத்தில் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி இன்றும் வர உங்களுக்காக காத்திருக்கின்றது. 8:30 செய்திகள், அதைத் தொடர்ந்து விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழலாம்.
0: எனவே 9 மணி வரை நாங்களும் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் இரவு காற்றலையில் நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு.

0: நேரம் 7:05 கேட்டுக்கொண்டிருப்பதில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கண்டா, உவரி. உவரி என்பதற்கான பொருள் என்னன்னு பார்த்தால், உப்பு நீர், உவர் நீர் அல்லது கடல் என்று பொருள்படுமா?
1: உவரி கடலை அதிகமாக இலக்கியங்களில் சொன்ன ஒன்றாக இருக்கின்றது. அந்த உப்புத்தன்மை கொண்ட நீர் அல்லது நிலத்தை தான் உவரி அப்படின்னு சொல்லி சொல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். பாடல்களில் கூட கவிஞர்கள் இந்த உவரியை பயன்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே நேரடி பொருளாக இருக்கின்ற விடயங்களை தான் உங்களோடு நாங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். தமிழில் ஏராளமானபடியான சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்களை வந்து ஞாபகப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் தங்கத்தமிழ் வார்த்தையில் இப்படியான வார்த்தைகளை நாங்கள் மறுபடி உங்களுக்காக கொண்டு வருகின்றோம்.
0: இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா காரசாரமான விவாதம் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன சஞ்சீவன்,
1: என்ன விவாதம்?
0: என்ன விவாதம்? மினிசிபல் எலெக்ஷன் பற்றிய விவாதமாக தான் இருக்கிறது. என்ன, மூணு பேருமே என்ன சொல்றாங்க, மாறி மாறி ஏதோ சொல்றாங்க.
1: ஒரு பக்கம் தேர்தல், இன்னொரு பக்கம் நாட்டினுடைய இல்லாமல் இப்படியான நிறைய விஷயங்கள் காத்திருக்கிறது. அந்த விடயங்களை தான் இன்றைய நாளில் நாங்களும் உங்களுக்காக முதன்மை மூன்றில் பேச இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 7:06.

0: பாட்டுக்கரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 camsonics.com.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 7:18 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் மோர் ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரியான முறையில் நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசாவுடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து வருகின்றது. தொடர்ச்சியாக நிறைய பேர் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து வருகிறார்கள். வெற்றிகரமாக பலர் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டவர்கள் கனடாவுக்கு வருகை தந்து கொண்டும் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப தவர்களையோ நண்பர்களையோ கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைக்க விரும்பினால் கனடா பைலட் ப்ரோக்ராமினை நாட முடியும். 1370 டோன்மில் ஸ்ரோட் என முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. நீங்கள் திருப்ப திருப்ப விசிட்டர் விசா விண்ணப்பத்தை தவறாக செய்து அது மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். அதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானதாக இருக்கின்றது. அதுவரை நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது ரிஃப்யூஸ் பண்ணப்பட்டால் உடனடியாக மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தை போடலாம் என்று சொல்லி எண்ணிய தாமதிக்க வேண்டியதில்லை. என்று சொன்னால் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதனை பெடரல் கோடில் அப்பீல் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஆனால் அந்த அப்பீலினை ஒரு குறிப்பிட்ட டெட்லைனுக்கு முன்னதாக செய்து கொள்ள வேண்டும். அந்த டெட்லைனை நீங்கள் தவறவிட்டால் அப்பீல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இழக்கலாம். எனவே அவர் அப்பீல் செய்யக்கூடிய நிலையில் சவுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக இந்த நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை பெடரல் கோடில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450. மீளவும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பட்சத்தில் மீளவும் அதனை விண்ணப்பித்துக் கொள்வது என்று வருகின்ற பொழுது வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது சரியான பயனை தராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பது முக்கியமானது. எனவே என்னென்ன விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்து அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொள்வது முக்கியமானது. அதற்கு ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை கனடா பைலட் ப்ரோக்ராம் விசா ப்ராசஸ் நடைபெறுந்து பெறுகின்றது. இதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர முடியும். அது மட்டுமில்லாமல் இப்பொழுது கனடாவுக்கு மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் அழைக்கலாம்.
2: 7:21°C, 19°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்லதா நாலு விஷயம் இன்றைய நாள் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பேச போகின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால்
0: என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரிடம் நீங்கள் மனம் திறந்து நேர்மையாக பேச வேண்டும் அப்படி என்று ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, முதல்ல நீங்க என்ன செய்யணும் வேண்டாம், அவர்களுக்கு சூடா ஒரு காஃபியோ டீயோ ஏதாவது ஒன்றை வந்து ஒரு பானத்தை வந்து நீங்க வேண்டி கொடுக்கணும். ஏன் அப்படி இந்த சூடான பானம் அப்படின்னு சொல்லி சொன்னால்,
2: அந்த சூடான பானம் கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய உடல்நிலையில் வந்து ஒரு வார்ம்னஸ் ஒன்று ஏற்பட்டுக் கொள்ளும். அவர்களுடைய உடல் வந்து கொஞ்சம் சூடான நிலைக்கு அல்லது அந்த தட்பவெப்பநிலையில இருந்து மாறுகின்ற பொழுது அவர்கள் எமோஷனலியாக ஓப்பன் பண்ணி ரிலாக்ஸாக அவங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை, அதாவது அவர்களை ஆசுவாசப்படுத்துகின்ற ஒரு நோக்கம். எனவே அவ்வாறு பேசுகின்ற பொழுது உண்மையான விடயங்களை பேச முற்படுவார்கள் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. உடம்பு கொஞ்சம் மாறுதலாக இருக்கின்ற பொழுது, மனசு மாறுதலாக இருக்கின்ற பொழுது பேச வேண்டிய விடயங்களும் வந்து உண்மையான விடயங்களாக வரும் என்பது இவ்வாறு சொல்லப்படுகின்ற விஷயமாக இருக்கின்றது. அதனால்தான் ஒரு பேசுவதற்கு முன்னால ஒரு சூடா ஒரு விஷயத்தை குடிச்சு போட்டு நீங்க பேசுகின்ற பொழுது உண்மையான விடயங்கள் வெளியில வரும் என்று சொல்லி நம்புகின்றார்கள் இந்த நிபுணர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார்கள்.
0: எந்த நிபுணர்கள்?
2: அதே அந்த நிபுணர்கள் சொன்ன அந்த நிபுணர்கள். 18°C ஆக இருக்கின்றது, ஆனால் 19°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்க இனி பேசணும்னா நாளைக்கு மத்தியானம் பேசலாம், குறிப்பாக 24°C ஆக இருக்கும் என்று சொல்லி நம்புறோம்.
0: ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் GK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், கல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ் அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்கார்ப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் அழைக்கலாம் 647-534-4509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.

0: Get ready, folks.
1: இதே கலகல பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீப. காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
2: தமிழ் செய்திகள்.
3: பிரதமர் மார்க்கானி தலைமையிலான லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை விட 14 புள்ளிகள் முன்னிலையில் இருப்பதாக புதிய அபெக்கஸ் டேட்டா கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் இன்று நடைபெற்றால் வாக்களிக்க உறுதியளித்துள்ளவர்களில் 47% பேர் லிபரலுக்கும் 33% பேர் கன்சர்வேட்டிவுக்கும் வாக்களிப்பதாக தெரிவித்துள்ளனர். என்டிபி 8%, பிளாக் பேக்வர்ட்ஸ் 7%, கிரீன் பார்ட்டி 3% உள்ளன. இதேவேளை 46% கனேடியர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்தை தங்களின் முக்கிய கவலையாக குறிப்பிட்டுள்ள நிலையில் வாழ்க்கைச் செலவு முதலிடத்திலும் பொருளாதாரம் 3வது முக்கிய கவலையாகவும் உள்ளன.
4: எதிர்வரும் 18ஆம் தேதி நாமல் ராஜபக்சேவுக்கு பிணை கிடைக்கும் என நம்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சேவிற்கு சிறையொன்றும் புதிய இடம் கிடையாது எனவும், கடந்த 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிப் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நாமல் ராஜபக்ஷ 3 தடவைகள் விளக்க மறியலில் அடைக்கப்பட்டிருந்தார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணச்செலவை விசாரணைக்கு அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
3: ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளின் முதல் அமைச்சர்கள் பிரித்தானியாவிலிருந்து பிரிந்து செல்வது குறித்த பொது வாக்கெடுப்பு நடத்தும் உரிமையை கோரும் ஒரு கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திடவுள்ளனர். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்பு மற்றொரு ஸ்காட்லாந்து சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்துவது சாத்தியமற்றது என இதுகுறித்து பிரித்தானிய பிரதமர் ஆண்டி பெல்ஹாம் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகியவற்றை உள்ளடக்கியதாக பிரித்தானியா உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்சீன். 437-860-7002.
3: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B Kennedy Road, கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7 East FM.

0: ஏராளமானவருக்கு
1: தொடர்ச்சியாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களில் கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவி வருகிறது. கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டவர்கள் பலர் தொடர்ந்தும் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்டராக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவர்களை இலங்கையிலிருந்து விசிட்டராக கனடாவுக்கு வரவழைக்க விரும்பினால் கனடா பைலட் ப்ரோக்ராம் நீண்ட கால அனுபவத்தோடு மிகச்சிறந்த வீரர்களின் துணியோடும் உங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்வது உதவுகின்றது. வெறுமனே ஃபார்ம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, விசிட விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்வது, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன முக்கியமானது. இதனை சரியாக செய்து கொள்கின்றதுதான் இந்த விண்ணப்பம் உங்களுக்கு பயன் அளிப்பதாக அமையும். எனவே நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை நாட முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சகல விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் முறையக்குறையின் கீழ் வழங்கி வருகின்ற கனடா பைலட் ப்ரோக்ராமினை நீங்கள் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நாட முடியும். இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தினரோடு இணைந்தும் பணியாற்றுவதை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெரிவித்திருக்கிறது. அதுவேளையில் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக இன்னும் ஒரு விண்ணப்பத்தினை சீக்கிர நிலைக்கு செல்ல தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட டெட்லைனுக்கு முன்னதாக நீங்கள் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட காரணம் பொருத்தமானதாக இருப்பின் பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். இந்த அப்பீல் செய்கிற நடவடிக்கைகளையும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் சூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. அதுவரையில் மீள விண்ணப்பிக்கிற நிலை என்று வருகின்ற பொழுது வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் திருப்பி விண்ணப்பிப்பது தகுந்தவர்கள் எதிராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பது முக்கியமானது. இதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டை பெறுவதன் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. மீளவும் இந்த விண்ணப்பத்தினை திருப்திகரமான முறையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பினை அது ஏற்படுத்தி தருகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 இப்பொழுது கனடாவுக்கு மட்டுமில்லாமல் பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெற்றோரை அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸை சூப்பர் விசா ஊடாக வரவழைக்க விரும்பினால் இந்த சூப்பர் விசா விண்ணப்பங்களையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து வழங்குகின்றது. வாட்ஸ்அப் மூலம் அழைக்கலாம். 4379994450 4379994450
2: East FM 102.7 Kittale Summer East FM 102.7
3: நேர்மேலும் மணி 44:18 செல்சியஸ் 19 செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முதன்மை மூன்றுக்குள் நாங்கள் இப்பொழுது நகர இருக்கின்றோம். முக்கியமான மூன்று விடயங்கள் இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம்.
0: அந்த வகையில் முதலாவது விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது கனடா முதலீட்டு மாநாடு இன்றைய நாள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. பிரதமர் மார்க் கார்னி இன்றைய நாள் மாலை டொராண்டோவில் இந்த மாநாட்டை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். கனடாவினுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் முயற்சியாக வரலாறு காணாத வகையில் இந்த மாநாடு திட்டமிடப்பட்டிருக்கின்றது.
3: கிட்டத்தட்ட இந்த மாநாட்டில் இருந்து சேகரிக்கப்படுகின்ற நிதி மூலங்களாக இருக்கலாம் அல்லது அடுத்த பொருளாதார விடயங்களாக இருக்கலாம், இவை கிட்டத்தட்ட உண்மையில் ஒரு 12-18 வரை ஆகலாம். இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அதிலிருந்து நாங்கள் பயன்பெறுவதற்கு 12-18 இடம்பெறலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுல இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட $1 trillion பெருமதியிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி இது நகர்த்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுல வந்து இன்னொரு பெடரல் மத்திய அரசின் சார்பில் வந்து சில சலுகைகளும் வழங்கப்படுகின்றது, அதாவது வரி சலுகைகள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுல பங்கு பெற போகின்ற இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் $1 billion அல்லது அதுக்கு அதிகமாக அவர்கள் கனடாவினுடைய பொருளாதாரத்தில் பங்களிப்பை வழங்குகிற பொழுது கனடா ரெவன்யூ ஏஜென்சியினுடைய பிரிங் அல்லது அதனுடைய இந்த பைண்டிங் டிசிஷனை பொறுத்தவரையில் அதில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது டாக்ஸ் ரூலிங் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ஊடாக சில சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் இன்று இன்னொரு கருத்தும் வெளியாகி இருக்கிறது. காரணம், இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்தது வந்து அமெரிக்காவினுடைய வரி என்பது குறிப்பிடத்தக்கது, இந்த டரிஃப் நிலைப்பாடு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த டரிஃப் நிலைப்பாடு தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் வந்து இன்னும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது மார்க் கார்னியிடம். மார்க் கார்னி அதற்கான பதிலை வழங்கியிருக்கின்றார். என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், விரைவில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை அமெரிக்கா வழங்கும் அப்படி என்று சொல்லி தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் ஈரானோடு ஒப்பிட்டு அமெரிக்க ஜனாதிபதி இன்றைய நாளில் கருத்துக்களை சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன் பிற்பாடுதான் மார்க்கானியினுடைய இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பு இருப்பது குறித்தும் மார்க்கானி இன்றைய நாளில் மீண்டும் அதை வலியுறுத்தி இருக்கின்றார்.
0: அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் இன்னொரு செய்தியும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். என்னென்னு பார்த்தால், பிரிட்டனில் இருந்து பெரிய ஆயத்தமாக மூன்று நாடுகள் இன்று வெளியாகிறது முக்கிய பிரகடனம் என்றும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து நாடுகள் பிரிட்டனில் இருந்து பிரிந்து செல்லும் பிரகடனம் வந்து இன்றைய நாள் வெளியாகி இருக்கின்றது. ஐரோப்பிய கண்டத்தில் ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகள் தனித்தனி நாடுகளாக செயல்பட்டு வந்தாலும் அவை பிரிட்டனின் அரசியல் அமைப்பின் கீழ் வருகின்றன. பிரிட்டனின் கீழ் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த நாடுகளில் பிரிவினை குரல்கள் பல காலமாக இருக்கின்றன என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது சஞ்சீவன். என்ன அந்த முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அயர்லாந்து ஒன்றிணைவதை காண விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கின்றார்.
3: இதுல இந்த மூன்று நாடுகளுடைய தலைவர்கள் வந்து குறிப்பாக வேல்ஸினுடைய தலைநகர் கார்டிஃபில் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது பங்கேற்றிருந்தார்கள். அதுலதான் இந்த கூட்டு பிரகடனத்தில் அவர்கள் கையெழுத்திட உள்ளதாக அவர்கள் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதற்கு பிரித்தானியாவினுடைய அண்மையில் பொறுப்பேற்றிருக்கின்ற பிரதமர் ஆண்டி பழகம் வந்து சில கருத்துக்களை சொல்லி வருகின்றார். ஆனால் இதற்கு மறுமுனையில் ஒரு ஆதரவு வெளிப்பாட்டினைத்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து வெளியாக இருக்கின்றது. இதுல என்ன தவறு இருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே எரிந்து கொண்டிருக்கின்ற விலகில் அவர் எண்ணிய நிறைய வாத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது எவ்வளவு தூரம் மாற்றங்களை கொண்டு வர போகின்றது உலக அரசியலில் அல்லது பிரித்தானியாவினுடைய அரசியல் பொருளாதார ரீதியில் என்பது இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது.
0: அதே போன்று ஏஐக்கு எதிரான ஒரு அபத்தமான சதி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவுக்கு எதிரான ஒழுங்குமுறைக்கு ட்ரம்ப் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாரா? இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவுக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவையில்லை அப்படி என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கின்றார்.
3: ஆமா, இந்த பாதுகாப்பு தேவை அப்படி என்று சொல்லி, அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக கூடுதல் பாதுகாப்பு தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், ஆந்த்ரோபிக் என்று சொல்லக்கூடிய பிரபல ஏஐ நிறுவனம் அதனுடைய தலைமை அதிகாரியாக இருக்கின்ற டாரியோ வந்து அண்மையில் சொல்லியிருந்தார் வந்து இந்த தொழில்நுட்பத்தினுடைய வேகத்தை குறைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தார். காரணம், தொழில்நுட்ப வளர்ச்சி எதிர்காலத்தில் மனித குலத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிடும் ஒரு அபாயம் இருக்கின்றது என்று அவர் சொன்னது. ஆனால் அந்த கருத்துக்கு தான் இப்பொழுது அவர் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஓபன் ஏஐ நிறுவனத்தினுடைய சிஇஓ ஆக இருக்கின்ற சாம் ஆல்மேன், டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி ஆகியோரும் கூட இவர் முன்வைத்த கருத்துக்களை வந்து அங்கீகரித்திருந்தார்கள். ஆனால் அந்த கருத்துக்கு வந்து தன்னுடைய எதிர்ப்பினை தான் இப்பொழுது ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பதே ஸ்டெஃபமின் நம்ம உரிமை. நேரம் 7:49.
4: இதே கலிகளு பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள்
1: தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-24-26
0: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085 6 56 4 1 6 9 0 8 5 6 5 6.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்